0: நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
1: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக், கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
0: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
1: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக், கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
2: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. கேன் ஸ்மைல் டென்டல், ஆர்த்தோடான்டிக்ஸ், இம்ப்ளான்ஸ், ஓரல் சர்ஜரிஸ், எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
0: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
1: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக், கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
3: உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா.
4: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
5: மருந்தகத்தில் ஒரு விரைவான பரிசோதனை, இது உங்கள் புதிய குடும்ப மருத்துவரை எளிதாக சந்திப்பது போன்றது. 2018 முதல் 80,000 மேற்பட்ட தாதிமார்கள் மற்றும் 10,000 மருத்துவர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். பராமரிப்பு என்பது இதுதான். உங்களுக்கு தேவைப்படும் போது எங்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியது. உங்களை பராமரிக்க உங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து வழிகளையும் ontario.ca/yourhealthil பார்வையிடுங்கள்.
6: தற்பொழுது இருக்கின்ற கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று மற்றொரு விசித்திரமான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு தேவையான பொட்டாசியம் விடயங்களை அவர்கள் இன்னொரு நாட்டிலிருந்து கொள்முதல் செய்வதாக தெரிவித்திருக்கிறார்.
7: அமெரிக்கா தங்கி இருக்கின்ற இந்த பொட்டாசியத்தின் அளவு என்பது கனடாவில் 90% இறக்குமதி செய்யப்பட்டாலும் கனடா அந்த 90% 85% கொடுக்கின்ற நாடாகவும், சாஸ்கச்சுவான் மாகாணம் என்பது இதனை ஒரு முக்கிய தொழிலாகவே கொண்டு நடத்துகின்ற மாகாணமாக இருக்கின்றது. அதில் உள்ள செறிவுத்தன்மை அல்லது அதில் உள்ள ஆரோக்கிய தன்மை என்பது இதர இடங்களில் இருந்து பெறப்படுகின்ற பொட்டாசியத்தை போன்று இருக்கும் கேள்வி முதலாவதான கேள்வியாக எழுகின்றது என்றால், கனடாவின் தயாரிப்பு என்பது மிகவும் ஒரு அதாவது வந்து அறுதியானதானாகவும் அல்லது ஆரோக்கியமாக

0: இரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு சிறு டெக்னிக்கல் இஷ்யூவால் ஒரு சில சிறு நேரத்து கால தாமதம் ஏற்படும். ஆகையால் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலாக உங்களுக்கு காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமானினுடைய இசையமைப்பில் உண்ணிகிருஷ்ணனுடைய குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: இன்ட்ரடக்ஷனுக்கென்றா நான் இந்த நிகழ்ச்சியில் முதன்முறையாக பங்கேற்கிறேன். நான் சிறுவயதிலிருந்தே கர்நாடக சங்கீதம் படித்து வருகிறேன். அத்தோடு மேடை நிகழ்ச்சிகளில் சினிமா பாடல்களை பாடி வருகிறேன்.
1: And CMR and TVI family, I'm really happy to see all of you guys. உங்கள் எல்லாரும் இன்றைக்கு பார்க்குறதுக்குள்ள எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மைசெல்ஃப், நான் ஸ்வர சாகித்ய மியூசிக் அகாடமியில் சங்கீதம் படித்து கொண்டு வரேன். அதே சமயம் தமிழ் சினிமா பாட்டுகளும் அடிக்கடி பாடிக்கொண்டிருக்கிறேன். When it comes to Tamil music, I think Vigash can agree. எல்லா ஜான்ரஸ், எல்லா டெக்கேட்ஸ் வந்த தமிழ் மியூசிக் ஆர் ஆல்சோ பியூட்டிஃபுல். And I think we both can agree that it's an honor. Anytime ipdi or opportunity varaikku, it's an honor to come and sing for you all. So ungaloda sende paadrakku naanga romba excited a irukrom. And Vigash sonna mari indikku naanga romba alagana paattugal ellam pick panni irukrom. So we hope you enjoy the show. The most fun and important part about this show is that ninga engaloda phone call panni kadaikalam engaloda kadaika poringenda you just call 416-292-4059 இந்த நம்பருக்கு கால் பண்ணா உங்களோட பேசலாம். உங்களோட பாட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்க கட்டாயம் கால் பண்ணுங்க, உங்களோட கதைங்கோ. மற்றது வேர் ஹாப்பி டு ப்ராட்காஸ்ட் திஸ் ஆன் டிவிஐ தமிழ் விஷன் தொலைக்காட்சி அஸ் வெல் அஸ் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோ. அந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் விட யூ கேன் ஆல்சோ சி அஸ் ஆன் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக். வேர் லைவ் ரைட் நவ். ஸோ எங்களை வந்து பாருங்கோ, உங்களோட பாட்டுகள் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நாங்கள் எங்களோட பாட்டுகள் தொடங்குறதுக்கு முதல் உங்களோட ரெண்டாவது பாட்டுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போகிறோம். ஸோ விகாஷ், நீங்கள் சொல்லுங்கள் க்ளூ.
0: இது ஒரு வித்தியாசமான க்ளூ. இந்த பாடலிலிருந்து இடையில் வரும் சில வரிகளை நான் இப்போது சொல்கிறேன். அதை வைத்து எந்த பாடல் என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இந்த பாட்டிலிருந்து சில வரிகளை நான் இப்போது சொல்கிறேன். அதை வைத்து எந்த பாடல் என்று கண்டுபிடிக்கலாம். இதோ வரிகள். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நான். மறுபடியும் சொல்கிறேன், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளில் ஆடும் நான். இன்னொரு குழு என்னவென்றால், இந்த பாடலில் வரிகள் ஒரு டங் ட்விஸ்டர் போல இருக்கும். இப்போ இதான இரண்டாவதாக பாடப்போகிற பாடலுக்கு உரிய க்ளூ.
1: ஸோ யா, நீங்கள் கெஸ் பண்ணுங்கோ, யோசிச்சு கொண்டிருங்கோ. நாங்கள் பாடக்க உங்களுக்கு என்ன அடுத்த பாட்டு என்ன நாங்கள் பாட போகிறோம்ன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கால் பண்ணுங்கோ, உங்களோட கதைங்கோ. அண்ட் வில் பி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ. ஸோ எங்களோட பாட்டு முடியிறதுக்கு 30 seconds முன்னாடி நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணால் உங்களை நாங்கள் வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கெட் டு யூ. ஸோ யா, வேர் எக்ஸைட்டட். வில் மூவ் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் சாங். நாங்கள்
0: முதல் பாட்டுக்கு முதலாவதாக பாடும் பாட்டுக்கு எஸ்பி பாலசுப்ரியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய ஒரு மெலடி சாங்.

0: Nandri.
1: Nandri. Gosh, that was really good. But a voice in the song romba suit aganadhu.
0: Same with you, same with
1: and,
0: you.
1: Yeah, okay. I really enjoyed singing that with you. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் காலரோட கதைக்கலாம். முதல் நேர் யார் கதைக்கிறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் தோ. வணக்கம் தோ. மாராதைக்கு நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
1: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். உங்களோட பாடல்கள் முதல் பாடலே சிறப்பாக இருந்தது.
0: ஆமாம்,
2: முதல் பாடலே சிறப்பாக இருக்குது. முடிவு பாடலையும் பார்ப்போம், அது மட்டும் கேட்டு விஷயம் மட்டும் கொண்டு இருப்போம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் சத்யா படத்துல இருந்து
1: கட்டாயம் திருப்பி கால் பண்ணி உங்களோட கதைங்கோ, அது உங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும்.
2: என்ன சொல்றது, முதல் பாடலே சிறப்பா இருக்குது, அடுத்த பாடல்கள் சிறப்பா தெரிய பாடம் தெரிவுகளா வச்சிருப்பீங்களா நினைக்கிறேன்.
1: நன்றி.
2: நீங்க பாடிக்கொண்டிருங்க, சிறப்பா கேட்டு கொண்டிருப்போம். நாங்க பாடல்கள்
1: சமைக்கிறோம்.
0: நன்றி.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2450.
1: இந்த படல அஞ்சு பிக்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஆஸ் யூ கேன் சீ விகாஷ், நீங்க ஒன் பை ஒன் சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க. யா, பட் தேர்ஸ் ஃபைவ் ஐட்டம்ஸ் இந்த இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு ஃபைவ் படம்ஸ் இருக்கு. இந்த படம் பார்த்து
0: என்ன பாட்டு கண்டுபிடிக்கலாம்,
1: ஓ என்ன பாட்டு கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ இது அடுத்த பாட்டு இல்லை, ஆனால் இந்த பாட்டு எவென்ச்சுவலி வரும் எங்களோட ஷோவில். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதுக்கும் நீங்கள் ஒரு கெஸ் போட போறீங்கன்னா கால் பண்ணி கெஸ் பண்ணுங்க.
0: அடுத்ததாக வரும் பாடலுக்குரிய க்ளூ, இந்த பாடலை இளையராஜாவை இசையமைத்து பாடிய ஒரு அம்மன் பாட்டு. பாடலை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியுள்ளார். இது என்னோட சோலோ பாட்டு. இது அடுத்து வரும் பாடலுக்கு மூன்றாவது பாடல்.
1: அடுத்த பாடலுக்்கு போவோம்.

0: Nandri.
1: Very good singing.
0: Yep, that was a lot of fun on the song.
1: Adutha Kaalai. Vanakkam.
2: Hello, Vanakkam.
1: Yaar kadaikudhu?
2: Naan Vadivamma kadaikuren, Miss Agal irundhu.
0: Hi, Vadivamma. Eppadi irukringa?
2: Nalla irukkumma. Vikas and Ashwini. நீங்க ரெண்டு பேரும் சின்ன புள்ளம்மா, நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: ஆரம்ப பாட்டு நம்ப முடியாம இருந்துச்சு.
0: வாவ்,
2: நல்ல செலக்ஷனா இருக்கு உங்க பாட்டுகள் எல்லாம்.
0: தேங்க்ஸ்.
2: நீங்க தொடர்ந்து பாடுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நாங்க எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்.
0: Thank you so much. Nandri.
2: Okay, Nandri.
0: ஓ, நீங்க போறதுக்கு முதல்ல அந்த அடுத்த பாட்டு கெஸ் பண்ண போறீங்களா? அடுத்த பாட பாட்டு
1: அடுத்த நேர்.
0: வணக்கம்.
3: வணக்கம். இது இருக்கேன். டொர்மிஷன் அப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறீங்க. நீங்கள்?
3: ஓ, நலமா மாற்றி இருக்கோம். நன்றி நன்றி. உண்மையிலேயே அருமையான பாடத்தொகுப்பு, அருமையான குரல் வளம் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கு. நாங்கள் இதை பார்ப்பதும் கேட்பதற்கும் அதே நேரம் இந்த பாடலை பாடும் உங்களையும் வாழ்த்தி கொண்டு இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவி சிஎம்ஆர் கலைஞர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்து அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த போல நான் அவ்வளவு கேஸ் பண்ணையில பிறகு திரும்ப வரது என்ன கிடைக்கும் போது
0: பிரச்சனை இல்லை. நீங்க திருப்பியும் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு கேஸ் இருந்தா திருப்பி கால் பண்ணி உங்களோட கதைங்க. நாங்க ஹாப்பியா.
3: நிச்சயமா. நன்றி இருக்கு. நன்றி. வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரோட கதைக்கலாம். வணக்கம்.
4: இனியடா. வணக்கம். நான் பிரசாத் மங்க கேக்குறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. நீங்க இதுவரை நல்ல சிறப்பா நல்ல பாடல் எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வந்த புதுக்கவிதா திரைப்படத்துல இருந்து வெள்ளைப்புறா ஒன்று எங்குது கையில் விராமலி என்ற பாடல்.
0: That's a really good guess.
1: நல்ல guess. நல்ல guess.
0: அஞ்சாவது பாட்டா தான் வரும். சோ அது வரைக்கும் நீங்க thank you so much angaloda kadaikirukku. Adutha yeru kadaikalam. Vanakkam.
5: Vanakkam.
0: Vanakkam. Yaar pesuringa?
5: Na Jaya kadaikiren.
0: Hi Jaya, eppadi irukringa?
5: Chuma irukiren. Rendu vetum paadalukku nalla irukudhu.
1: Nandri.
5: Innum mitta paadalai kekkira kaavilla irukiren. Nalla paadunga kettukondirukken.
0: Nandri. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம். மேர்மண்டம்.
0: ஹாய், எப்படி? வெல்கம் பேக்.
6: அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் அம்மன் கோயிலுக்குள்ள காலே அன்னவாய மேக்காலே அந்த பாடல இருக்கும் நினைக்கிறேன். மற்றது வெள்ளப்புறா வந்து கையில் வராமல் அந்த பாடல் நீங்கள் படத்துல.
0: ரெண்டும் நல்ல கேஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ.
1: பார்க்கலாம்.
6: என்னன்னா
0: ஓகே, அடுத்து நீங்கள் கால் பண்ணி கொண்டிருக்கோம். நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த பாட்டு கேட்டுட்டு பிடிச்சா கால் பண்ணி எங்களோட கதைங்கோ. 416-292-4059. We'll move to the next song. But yeah, கால் பண்ணி கொண்டே இருங்கோ. தேங்க்ஸ்.
1: அதோடு அடுத்த பாடலுக்குரிய க்ளூ, இந்த பாடல் கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய ஒரு பாடல். எம்ஜிஆர் மற்றும் லதா இணைந்து நடித்த ஒரு படம். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கேஜே யேசுதாஸ் எம்ஜிஆருக்காக பாடிய ஒரு மிக பிரபலமான பாட்டு. கண்டுபிடிங்கள், கண்டுபிடிச்சால் அலையுங்கள். 4629924095. இப்பொழுது அடுத்த பாடலுக்கு போகலாம்.
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4162924059.

0: Wow, நலமாக பாடுனீங்க விகாஷ்.
1: தேங்க்யூ.
0: அப்படி இளையராஜா சார் பாடின மாதிரியே இருந்தது.
1: நன்றி.
0: வெரி நைஸ் வாய்ஸ். நாங்கள் அடுத்த காலரோடு இப்போ கதைக்கலாம். வணக்கம்.
2: ஹாய்
0: ஹாய், வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: Thank you
0: so much.
3: Hi, Ashinitya. I love both of your singing. Oh. Keep the good work up.
0: Oh, thank you. Thank you, Nandri. இப்படி சின்ன பிள்ளையிலும் இந்த ஷோ பார்க்கறது எங்களுக்கு அதை நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கோ. Thank you.
1: அடுத்த நேர் வணக்கம். யார் கதைக்கிறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க, கதையுங்கள். டிவியை பார்க்காமல் கொஞ்சம் போனை பார்த்து பேசினால் ஈஸி எங்களுக்கு. அடுத்த நேர் வணக்கம். யார் கதைக்கிறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க.
4: வணக்கம் விக்னேஷ். வணக்கம் தங்கச்சி. நான் நிர்மல் அண்ணா கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறேன்.
4: வெரி குட். யங் மேன், யூ ராக். யூ கோ பிளேசஸ். போத் ஆஃப் யூ ஆர் இன் மை ஹார்ட். காட் பிளஸ் போத் ஆஃப் யூ.
1: தேங்க் யூ. நன்றி.
4: யூ ஆர் வெல்கம். அடுத்த பாட்டுக்கு என்ன க்ளூ?
0: திருப்பி சொல்லுவோமா க்ளூவை?
1: அடுத்த பாட்டுக்கு
4: நீங்கள் பாடுங்க, நான் திருப்பி ஜாயின் பண்றேன்.
1: ஓகே, நன்றி.
4: ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க் யூ. அடுத்த நேர் வணக்கம். அங்கட டிவில நீங்க பாத்து கொண்டிருந்தா அது கொஞ்சம் டிலேயா இருக்கும் போன் விட. சோ நீங்க அங்களோட போன் பண்ணி அங்களோட பேசிக்க போன்லயே கேட்டுக்கொண்டு கதைச்சு கொண்டிருங்கோ.
1: அடுத்த பாடலுக்குரிய க்ளூவை இந்த பிக்சரின் மூலம் கொடுத்திருந்தோம். அப்போ அந்த பாடலுக்கு இப்போ தொலைக்காட்சியில் அந்த பிக்சர் வந்தது, அதை பார்த்து இப்போ தொலைக்காட்சியில் போகுது, அதை பார்த்து அந்த பாடலோடைய ஃபர்ஸ்ட் லைன்லிருந்து தான் வந்திருக்குது, அதை பார்த்து எந்த பாடல் என்று கண்டுபிடிக்கலாம். பார்த்த பாடலுக்கு போவோம். இளைஞர்கள் சரியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இப்பொழுது பாட்டுக்கு போவோம்.

0: நன்றி
1: நன்றி. அடுத்து நேரோட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் என்ன?
2: பேர் சிவா.
1: வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்க.
1: உங்களுக்கு பாட்டு பிடிச்சதா?
2: ஓ, நல்லா பிடிச்சது, நல்ல பாட்டு. இப்ப நான் இப்ப பாடின பாட்டு வெளியே கதை எழுது அந்த பாட்டுக்காக நான் என்ன கவனத்தை சொல்லி எடுத்தேன்னா, நல்லா பாடி நல்லா பாடிக்கிறேன் ரெண்டு பாடகர்களும்.
1: நன்றி நன்றி. நீங்க எங்கட அடுத்த பாட்டுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருங்கோ. பாட்டு பிடிச்சா திருப்பி கால் பண்ணி உங்களோட கதைங்கோ.
2: இதுவரைக்கும் வாழ்த்துக்கள், நல்லா பாடி இருக்கீங்க, நல்ல இந்த இந்த பாடு நல்லா செய்திருக்கீங்க, இருவரும் நல்லா செய்திருக்கீங்க, நான் நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: தேங்க்யூ,
2: வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேர்
3: வணக்கம். மீண்டும் நிர்மல் அண்ணா கதைக்கிறேன். வெரி குட் சிங்கிங். இந்த பாட்டு வந்து யேசுதாஸ் பீசுசேலா. சரியான கஷ்டம் தம்பி இந்த பாட்டு பாடுறது. சுசீலாக்கும் கே ஜே யேசுதாஸுக்கும் ஈக்குவலா ரெண்டு பேரும் பாடி
0: இருக்கிறீங்க.
3: அண்ணாக்கு ஒரு சேட் டேயா இருந்த. ஆனா உங்க ரெண்டு பேர்த்த பாட்டை கேட்ட பிறகு பழைய எம்ஜிஆர் காலத்துக்கு நான் போயிட்டேன். நான் ஐ யூஸ் லிசன் டு ஓல்ட்
1: சாங்ஸ்.
3: ஓல்ட் இஸ் கோல்ட் ரெண்டு சொல்வினம். பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை. It's a request to try to sing more old songs.
1: வணக்கம்.
4: ஹலோ
1: ஹலோ. வணக்கம
4: வணக்கம். நான் வினோகதைக்கிறேன். ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு சாங் செலக்ஷன் எல்லாம் வந்த மாதிரி இருக்குது. கண்ண முடிச்சிட உரிச்சம் கேட்கற மாதிரியே இருக்குது.
1: தேங்க்யூ.
4: விகாஷ் இந்த ஜேமி ஜேனி சாங் எனக்கு அவ்வளவு நல்லா பிடிச்சது.
0: நன்றி நன்றி.
4: ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
4: தேங்க்யூ.
5: வணக்கம். நான் டோன்மி சந்திரன். இன்னொரு பாடல், அந்த மாதிரி பாடலை கொண்டு வந்திருக்கீர்கள். மாறி மாறி ஒவ்வொரு நேர காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை கொண்டு வந்திருக்கீர்கள். நன்றா தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் பாடுங்கள். உங்களுக்கு மீண்டும் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வருகிறேன்.
1: நன்றி.
5: இதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி.
0: இப்பொழுது அந்த வீடியோ கிளிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாடல் வந்தாச்சு. அப்ப அந்த முதலாவ இருக்கிற போட்டோ வெள்ளைப்புறா. அப்ப வெள்ளைப்புறா தான் முதலாவது போட்டோ. இரண்டாவது போட்டோ ஒன்று காமிக்குது. பேந்து மூன்றாவது போட்டோ அந்த ஏங்குறது மாதிரி, அந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங் மாதிரி தான் அந்த காட்டியிருக்கிறாங்க. பேந்து நாலாவது படம் கையில் ஆயிசி அந்த ஹேண்ட்ஸ். பேந்து ஐந்தாவது படம் ஏங்குது. அப்ப அந்த அதான் அந்த முதல் வரி. அப்ப அதான் பாடல். நிறைய பேர் சரியாதான் சொல்லியிருக்கிறாங்க. யா, அந்த வராமல் போகிறாங்க அந்த அஞ்சாவது குழுவுக்கு அப்படி தான் செய்திருக்கிறோம். அப்போ நிறைய பேர் சரியாக சொல்லியிருக்கணும். அப்போ இந்த பாடலுக்கு போகும். இந்த அடுத்த பாடலுக்கும் இது அஸ்வினியின் தி சோலோ. அப்போ இந்த பாடலை எஸ் ஜானகி பாடியிருக்கிறார். இந்த படத்தின் பெயரில் ஒரு பறவையின் பெயர் உள்ளது. அதோடு இது கண்ணனை பற்றிய ஒரு பாடல். இப்போ தெரிந்திருந்தால் அலையுங்கள். இப்பொழுது அடுத்த பாடலுக்கு போகலாம்.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆகவே நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4905.

0: நன்றி
1: நன்றி. அடுத்த நேரோட கதைக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செல்வலிங்கம் மாக்கம்.
1: வணக்கம் செல்வலிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: உங்களுக்கு பாட்டு தொடர்ந்து பாடின பாட்டுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா?
2: நல்லாக பிடிச்சிருக்கு.
1: நன்றி.
2: ரெண்டு பேரும் நல்ல திறமா பாடுகிறார்கள். கனகாலத்துக்கு முந்தைய கேட்ட பாட்டுகள் எல்லாம் திருப்பி எங்கள் நினைவலைகளுக்கு திருப்பி கொண்டு வருகின்றார்கள்.
0: நன்றி.
1: அதான் நாங்க பிளான் பண்ணாங்க. இப்ப few weeks prepare பண்ணங்க எப்படி தான் உங்களை எல்லாரும். Yeah, we want to impress you with the old ones, bring all the golden music back.
0: இன்னும் வேறது பல பாடல்கள்.
1: And yeah, அப்படி மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். So we're really excited.
2: நிச்சயமாக உண்மை. இப்படி எங்களுடைய யங்க ஜெனரேஷன் இப்படி பழைய பாடல்களை பார்க்கிறது எங்களுக்கு நல்ல பெருமிதமாக இருக்கின்றது.
1: நன்றி.
0: நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: வணக்கம், மீண்டும் நிர்மல் அண்ணா. அமேசிங், அமேசிங், கீப் ஆன் ரோக்கிங். முதல் ப்ராஜெக்ட் தலைவர் எம்ஜிஆர் இருந்து அங்க சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஜம்ப் பண்ணி பாருங்கள். இப்படித்தான் இருக்கணும். எங்களை மகிழ்விக்கிறீர்கள், சந்தோஷப்படுத்துறீர்கள். எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஜாய்ஃபுல் டியர்ஸ் அம்மா, வெரி குட். அடுத்த பாட்டு வந்து அன்னக்கிளி உன்னை தேடுது என்ற இது.
1: நானும்
3: ஒரு ஆர்டிஸ்ட் தான்.

0: கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆகவே மறந்து விடாதீர்கள், அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை அவர்களுக்கு கூறுங்கள். அவர்களும் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி 416-292-4059.
1: By professionals.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
3: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
4: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
5: வணக்கம், வெல்கம் பேக். உங்களோட பிரேக் முடிஞ்சு நான் அஸ்வினி சிவானந்த வேலம்,
6: நான் விகாஷ் லிங்கேஸ்வரன்.
5: திருப்பி வி வேர் எக்ஸைட்டட் டு கண்டினியூ திஸ் ஷோ. நாங்கள் அடுத்த பாட்டு பாடுற முதல் வி ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ அகேன், டிவிஐ தொலைக்காட்சி, ஹெச்டி தொலைக்காட்சியில் எங்களை பார்க்கலாம், மற்றும் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோலையும் எங்களை கேட்கலாம். அதுக்கும் ஆஸ் அ போனஸ், தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணால் எங்களை லைவாக அங்கேயும் பார்க்கலாம். ஸோ எங்களோட கதைக்கு போகிறீங்கன்னா 416-292-4059 அந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்களோட கதைக்கலாம். பாட்டில் பிடிச்சா அடுத்த பாட்டில் கெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி எங்களோட கால் பண்ணுங்க, நாங்கள் எடுத்து உங்களோட கதைக்கிறோம். வில் ட்ரை ஆர் வெரி பெஸ்ட். மற்றது எங்களோட பாட்டு முடிகிறக்கு முதல் ஒரு 30 seconds to 1 minute இதுக்கு முதல் நீங்கள் ஃபோன் பண்ண தொடங்கினா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு கனெக்ட் வித் அஸ். ஸோ அப்படி கதைக்க போறீங்கண்டா கொஞ்சம் பாட்டு முடிக்கும் முதல் கால் பண்ணி எங்களோட கதைங்கோ. ஸோ அடுத்ததாக முதல் படம் போட்டு உங்களுக்கு க்ளூ ஷோ பண்ண மாதிரி இப்போ ரெண்டாவது ஒரு ஷோ கேஸ் பண்ண போறோம். அதில் அகேன் 5 படம் இருக்கும். Just like this, there's picture 1, 2, 3, 4, and 5. And இந்த படம் பார்த்து நாங்கள் பிறகு சிங் பண்ண போடுற சாங் வந்து அதோட டைட்டில் இந்த படத்தில் சொல்லியிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி கெஸ் பண்ணி எங்களோட கதைங்க. இது வந்து ஒரு
6: மிக பழையமான பாடல், ரொம்ப பிரபலமானவும் பாடல். இப்போ கண்டுபிடிங்கள். இப்பொழுது அடுத்த பாடலுக்குரிய குழு, இதற்கும் மீண்டும் நாங்கள் பாடல் வரிகளை தரப்போகின்றோம். அதை வைத்து எந்த பாடலிருந்து கண்டுபிடிக்கலாம். இதோ வரிகள். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம், சென்றேன் 1000 நினைவுகள் ஓடும். மறுபடியும் சொல்கிறேன். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம், சென்றேன் 1000 நினைவுகள் ஓடும். அத்தோடு இந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியிருக்கிறார். அப்போ தெரிஞ்சிருந்தால் அலையுங்கள். இப்பொழுது அஸ்வினின் சோலோக்கு போகலாம்.

0: நன்றி.
1: Wow, super singing. அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்தது.
0: Thank you so much, Vikash. இப்ப அடுத்த நேரோட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் இதே
1: பேசுகிறேன்.
2: ஓ, நான் நல்லா இருக்கணும். நீங்க இருவரும் நன்றாக பாடுகிறீர்கள். எல்லா பாடல்களும் நன்றாக இருக்கின்றது.
0: நீங்க
2: அடுத்ததாக நான் இருக்கிற பாட போற பாடல் ஊட்டி வர ஒரு படத்துல இருந்து பூமாலையில் ஒரு மல்லிகை இங்கு நான் தான் செய்யணுன்றது
1: நல்லா சரியோ இல்லையோ
0: என்று.
2: வணக்கம்.
1: நன்றி.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம், நான் செல்வலிங்கன். நான் மாக்கத்திலேருந்து கதைக்கிறேன். இப்ப பாடின பாட்டு, அஸ்வினி பாடின பாட்டு, மிக அருமையான பாட்டு. எஸ் ஜானகி ரெட்டவால் குருவி என்ற மூவிலிருந்து கேட்ட பாட்டு. அண்ட் அந்த பாட்டு பார்க்கக்குள்ளே ஒரு சிலோவான பாட்டா இருக்கும். எஸ் ஜானகி அம்மா கஷ்டப்பட்டு பாடின பாட்டு, அஸ்வினி அப்படி அசால்ட்டா அடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நல்லது. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் மூவ் அண்ட் கீப் இட் அப்.
0: தேங்க் யூ சோ மச். நன்றி.
3: தேங்க் யூ.
1: அடுத்த நேர் வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
4: ஹலோ, நான் கண்ணன் கதைக்கிறேன். வியாசின் அப்பா கதைக்கிறேன். அஸ்வினி, வியாஸ் ரெண்டு பேரும் நன்றாக பாடுவீர்கள். தொடர்ந்து தொடரட்டும். வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். அஸ்வினி நன்றாக பாடுங்க. அஸ்வினி விகாஸ், வாழ்த்துக்கள் தொடர்ந்து டாக் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்ஸ் அப்பா. எப்படி இருக்குது பிள்ளை பாடுறதுன்னு?
4: மிக்க பெரிய பெரிய நன்றிகள். இப்படியான கலைஞர்களை வளர்த்து வருவதற்கு நன்றி. நன்றி.
0: நன்றி. Thank you so much.
4: Okay, bye, bye.
0: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
5: நான் சுகமா இருக்கேன். நான் செல்வா கிடைக்கிறேன்.
0: ஹாய்.
5: இவர்கள் பாட்டுக்கு ஒரு குழு தந்தார்கள். அந்த படம் வந்து ஊட்டி வேற ஒரு ஊட்டியம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடினாரு. நடிகத்திலும் சிவாஜி கணேசனும் கே ஆர் விஜயாவும் நடித்தது. பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற ஒரு பாடல்.
0: நல்ல கேஸ் பண்ணி இருக்கீங்க.
5: நல்லொரு பாடல் உண்டு, அருமையான ஒரு பாடல் உண்டு. அதே நேரத்தில் விக்னேஸ்வரோட பிள்ளை நல்ல அருமையா பாடுற. ஜேசுதாஸ் குரல் அப்படியே இருக்குங்க. அதை தொடர்ந்து ஜேசுதாஸ் பாடல் பாடிக்கொண்டு வந்தார்னா நல்ல உச்சத்துக்கு வருவார். அருமையான ஒரு குரல், அப்படியே வளரட்டும். வருங்காலத்தில் கனடாவில் அவர் ஒரு மாபெரும் கலைஞனாக திகழ்வார் என்ற பூரண நம்பிக்கை என் உள்ளத்தில் தென்படுகின்றது. என்றும் ஒளிமயமான எதிர்காலமாக பிரகாசி வேண்டும் என்று டிபிஏக்கும் எல்லோருக்கும் அதில் வேலை செய்கிற ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இன்றைய பொழுது ஒரு சுகமான இனிமையான ஒரு பொழுதாக காதுக்கு இன்னிசையான ஒரு பொழுதாக அமைந்திருப்பதற்கு எல்லோருக்கும் செல்வாவின் வாழ்த்துக்கள். நன்றிகள்.
0: நன்றி. அப்போ விகாஷ், அடுத்த ஆளோட கதைக்கிறதுக்கு முதல் ஒரு வி ஹாவ் அ க்வெஸ்சன். அண்ட் ஐ திங்க் இப்போ டிவி பார்க்குற எல்லாருக்கும் இந்த சேம் க்வெஸ்சன் இருக்கும். ஹவ் ஓல்ட் ஆர் யூ இஃப் யூ டோன்ட் மைண்ட் அஸ் ஆஸ்கிங்? உங்களோட வயசு என்ன விகாஷ்?
1: எனக்கு 17 வயசு.
0: 17 வயசு. வாவ். ஸோ இப்படி 17 வயசுக்கு யேசுதாஸ் குரல், யேசுதாஸ் குரல் வந்து மல்டிபிள், ஒரு ஆள் மட்டும் இல்ல காப்பனர் எல்லாரும் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இட்ஸ் அ வெரி, யூ ஹவ் அ வெரி பிளஸ்ட் வாய்ஸ். யூ ஆர் பிளஸ்ட் பை காட் பை யுவர் வாய்ஸ். அண்ட் வீர் லக்கி டு ஹாவ் அ ஜூனியர் யேசுதாஸ் சார் ஹியர் இன் டொரோண்டோ. உங்களை எல்லாரும் கனடால உங்களை இப்படி ஒரு சிங்கர் உங்களோட என்னோட பாடுறதுக்கு வீர் வெரி ஹாப்பி. So, yeah, இப்ப யேசுதாஸ் சார் தான் எல்லாரும் சொல்றீங்க. நான் இப்ப அடுத்த பாட்டு டிஎம்எஸ் சார் குரலும் விகாஷ் ரொம்ப வடிவா பாடுறார். சோ நீங்க இனி பார்க்க போறீங்க அவருடைய ட்ரூ டேலண்ட் சார்.
1: எல்லாருக்கும் மிக நன்றி. அடுத்த பாடலுக்குரிய க்ளூ, இந்த பாடல் இசையமைப்பாளர் வித்யாசாகருக்கு புகழ் கொடுத்த ஒரு பிரபலமான பாடல். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் வந்த படம். தெரிந்தால் அலையுங்கள். இப்பொழுது அடுத்த பாடலுக்கு போகலாம். இந்த பாடல் பலர் சரியான பதிலை சொன்னாங்க. அப்போ இப்பொழுது போகலாம்.

0: நன்றி.
1: நன்றி. அடுத்து நேரோட கதைக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், அருணா கதைக்கிறேன்.
1: ஹாய் அருணா, எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியை நீங்கள் அந்த மாதிரி பாடிக்கொண்டிருக்கிறீங்கள், இருவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு கலவை மாதிரி கலந்து பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறீங்கள், அருமையாக இருக்கிறது.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
2: உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ காப்பனருக்கு, தேங்க்யூ. அடுத்த பாட்டும் உங்களுக்கு பிடிச்சா கட்டாயம் திரும்பி காப்பனி உங்களோட கதைங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா பிடிக்கும். எல்லா பாடல்களுமே நல்ல பாடல்கள் தெரிவு செய்து பாடிக்கொண்டிருக்கிறீங்க. அருமை அருமை.
1: நன்றி
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: வணக்கம், விகாஷ் அஸ்வினி.
1: வணக்கம்.
3: இது பிரபாங்கோ.
1: ஹாய் பிரபாங்கோ.
3: முதல்ல ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா, நீங்கெல்லாம் இங்க பிறந்தாக்கள், இந்த மாதிரி பாடல்கள் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும், அது எனக்கு சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு.
1: Thank you.
3: Good, keep going. நான் கன நேரம் எடுக்கல. I just want to wish both of you.
1: Thank you so much. Thanks so much for
0: very
1: calling
0: much.
1: In.
0: Thank you very much.
3: Yeah, yeah, yeah.
1: இப்போ நாங்கள் திருப்பி அந்த விஷுவல் க்ளூவை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இதில் அஞ்சு படங்கள் இருக்குது. இதில் பார்க்க தேர்ஸ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ். இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸுக்கு ஃபைவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த அஞ்சு ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணால் நாங்கள் இப்போ அடுத்த பாடலாம் நான் அதுக்கு அடுத்த பாட போகிற பாட்டு வந்து இந்த டைட்டில் நீங்கள் பிடிக்கலாம். ஸோ
0: சிவாஜி கணேசனும் சாவித்ரி நடித்த ஒரு பழைய படம், மிக பிரபலமான படம். இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.

தமிழ் எஸ்டிமேட்டும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4095.

0: நன்றி
1: நன்றி. இப்ப நாங்க அடுத்த நேரோட கதைக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். இதே பாடல் வந்து விஷுவல் பாடல் வந்து மலரும் மலராத பாதி மலர் போல பாஸ் மலர் படத்திலிருந்து என்று நினைக்கின்றேன். நன்றி வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப அடுத்த பாடலுக்குரிய குழு இப்ப
1: அடுத்த நேரோடு இப்ப கதை. வணக்கம். ஹாய் வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். உங்களுடைய பேர் என்ன?
3: நல்ல இனிமையா பாடு கண்டு இருக்கிறீர்கள். பாட்டு கேட்கவே அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கணும் போலயே இருக்குது. அந்த மாதிரி பாடுறீங்கள் ரெண்டு பேரும். விகாஸ் அஸ்வினி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: நன்றி
1: சோ மச்.
3: கேட்டுக்கொண்டே
1: இருங்கோ.
3: ஓகே நன்றி.
0: இப்பொழுது அடுத்த பாடலுக்குரிய க்ளூ. இந்த பாடலை ஹரிஹரன் மற்றும் சைந்தவி இணைந்து பாடியிருக்கிறார்கள். விஜய் மற்றும் நடிகை மீனாவின் மகள் இணைந்து நடித்த ஒரு படம். படத்தில் கதாநாயகன் ஒரு போலீஸ்காரராக நடிக்கிறார். இதை தெரிந்திருந்தால் அலையுங்கள். இந்த படத்தில் சமந்தாவும் நடிச்சிருக்கிறார். இப்ப அந்த விஷுவல் க்ளூவுக்கு இப்ப அந்த அர்த்தம் சொல்ல போகிறோம். அப்ப அந்த முதலாவது படத்துக்காக அந்த பூ மலர்ந்து இருக்குது. அப்போ அந்த முதலாவது வேர்ட் மலர்ந்தும். இப்போ இந்த அடுத்த படத்துக்கு அந்த பூ என மலரையில் அப்போ மலர்ந்தும் மலராத. இப்போ இந்த மூன்றாவது அந்த அப்பிளில் பாதி தானே இருக்குது. அப்போ அந்த பாதி என்று சொல்கிறது. இப்போ இந்த நாலாவதான படம் அதுவும் அந்த ஃப்ளவர் மலர் தான். இப்போ இந்த கடைசியான படம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ரெண்டு பேரும் ஒரே போல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மலர்ந்து மலராத பாதி மலர் போல அந்த வார்த்தையை தான் சொல்லுது. இப்ப அந்த பாடலுக்கு போகலாம்.

0: நன்றி.
1: நன்றி. So we're getting very close to the end. Nanga adutha paattukku oru clue kudukka porom. இப்ப ஆனா அது அதுக்கு அந்த க்ளூ கொடுக்கறதுக்கு முதல் நாங்க ஒரு நேரோட கதைக்கு போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: மீண்டும் நான் சிவா கதைக்கிறேன். இந்த பாட்டு நீங்க கொஞ்சம் பாடின மலர்ந்தும் மலரா அந்த பாட்டு எங்களை 50 வருஷத்துக்கு முதலே கொண்டு போன மாதிரி இருந்தது. ரெண்டு இருவரும் நல்லா பாடி இருக்கிறீங்க, நல்லா பாடி இருக்கீங்க. இந்த எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், நல்லா பாடி இருக்கீங்க. சிஎம்ஆர்டிவிக்கு நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.
2: வெரி குட், வெரி குட். நன்றி.
1: தேங்க்யூ. இப்ப நாங்க அந்த அடுத்த பாட்டின் க்ளூ கொடுக்க போறோம். விகாஷ் அண்ட் அத்தா, எங்களோட கடைசி பாட்டு.
0: கடைசி பாடலுக்குரிய க்ளூ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடனுடைய பிரபலமான பேய் படத்தில் இருந்து ஒரு பாடல். இந்த பாடலை மது பாலகிருஷ்ணன் மற்றும் ஆஷா போஸ்லி இணைந்து பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க. இப்பொழுது அடுத்த பாடல்

0: தேங்க்யூ. அடுத்த நேரோட இப்ப கதைக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரஞ்சினி ஆஞ்சனா
0: பேசுறேன்.
1: நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமா இருக்கிறீங்க. அதே மாதிரி என்னோட பாடல்கள் இருவரது பாடல்களும் சிறப்பாக இருக்கிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த சின்ன மழலை பாடியது போல ஒரு சின்ன குரலோட பாடி இருக்கிறீர்கள் இருவரும். சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்க வாழ்க வாழணும்னா. நன்றி, வணக்கம்.
2: அடுத்த நேர் யார் கதைக்கிறீங்க?
3: சந்திரமுகி படத்துல இருந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசுறேன். அந்த பாடல்
0: நன்றி
3: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: நான் மதம் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
4: உங்களுடைய இதுவருடைய முத்துமுத்தான பாடல்கள் காதுக்கு இம்பாக சித்திப்பாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்க மகிழ்வாக இருக்கிறது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், முதல் நேயர் சொன்னது போல சந்திரமுகி கொஞ்ச நேரம் பாடலாக இருக்கலாம் என்றுதான் நானும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பாடுங்கள்.
0: நன்றி
2: நன்றி.
0: இப்ப நாங்க கடைசி பாட்டுக்கு போறோம். அண்ட் நேர்கள் சொல்றது போல அப்படியே நீங்க பிரைட்காஸ்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் சோ யா, நாங்க இப்ப கடைசி பாட்டு பாட போறோம்.

0: தேங்க் யூ சோ மச். நன்றி எல்லாருக்கும். டக்குண்டு இந்த ஷோ ஒரு எண்டுக்கு வந்துட்டது. But we hope you liked that last song. I know we really enjoyed singing it together. எங்களுக்கு இன்றைக்கு எங்களோட கதைச்சு எல்லா காலர்ஸுக்கும் மிகவும் நன்றி. எங்களோட கதைக்கிறதுக்கு இட் வாஸ் வெரி என்கரேஜிங். ஐ நோ விகாஷ் ப்ராபபிளி ஃபீல்ஸ் தி சேம் வே.
1: மிக நன்றி எல்லாருக்கும்.
0: யா, வி ஆர் ஹோப்பிங் டு see you soon.
1: முதலாவது தேங்க்யூ டிவிஐ மற்றும் சிஎம்ஆர் இந்த வாய்ப்பை கொடுத்ததாக, அண்ட் எல்லாரும் எங்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்தினதுக்கும் நன்றி. மீண்டும் சந்தி.

இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக் குறைந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை.

0: 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jewelers.

Cambia, gorda. La. ¡Ande, ¡Ey! ¡Ey! ¡Qué onda que sopla, ¿verdad?

ஈர விதிமாற சதிகார கதிமாற ஒரு 100 படை மோத

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: உங்களுக்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. Markham & Steels Hill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest, two-story townhomes, இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல். Final phase, flexible deposit, assignment options உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810, 416-732-1810.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3964 416-396-3344 talentaacademy.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன், அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: தமிழகின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
3: மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

Tony.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: என்ன யோசினே?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கமன் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: இணைவோம். துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: Everything okay? No problem and dinam.
2: Bar kalamu closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
1: Last minute left. Closing day. The brothers. Chellathukku thanks.
2: Chellam illa dad. Selvam.
1: Sari sari.
4: Relax Well Mattress வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: என் மாநிலா சுமதியின் வெட்டிங் வருதுல்லே
2: மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ் 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to 1,200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி,
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கே, பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கே, பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கு.

0: காலை நேர வணக்கத்துடன் சியமாட்டாமலை எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று செப்டம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை, நேரம் காலை 9:07.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: அரசாங்கத்தின் வாக்குறுதி மீறல்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாரிய போராட்டத்தில் அனைவரையும் கருப்பு ஆடையில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அழைப்பு விடுத்திருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 1,73,00,000 ரூபாய் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்தே தொடர்ந்து பொட்டாஷ் வாங்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தெற்காசியாவில் நிலவும் கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்குமாறு துருக்கிய ஜனாதிபதி ரிசப் டைப் ஏடோவான் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அரசாங்கத்தின் வாக்குறுதி அரசியலமைப்பின் 22 திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்த போதிலும் அது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு அரசியலமைப்பு திருத்தமாகும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25 முதல் 27 தேதி வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் குழாய் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதுநாயகன் தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மேல்மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜகத் அங்ககே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த அடுத்த 3 70,000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்திற்கு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயற்படும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார். கேரளாவில் தனியார் சுரங்க நிறுவனத்திடம் 3.28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், அவரது மகள் வீணா மற்றும் மருமகன் முகமது ரியாஸ் ஆகியோர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிய நிலையில் காவல்துறை விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. சோப் ஷாம்பு உட்பட்ட பொருட்களில் சைவம் அசைவ குறியீடு பதிக்கும் வகையில் பொதி செய்யும் விதிகளில் மத்திய அரசு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. NDP கட்சி நேற்று திடீர் தேர்தலை அறிவித்திருக்கின்ற நிலையில் சென்டர் BC கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் மிலோபார் மற்றும் ஏனைய 6 உறுப்பினர்கள் மீண்டும் பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ் கட்சியில் இணைந்திருக்கின்றனர். உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்குப்பதிவு நடைபெறும் வரை மாகாண தேர்தலை அறிவிப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என்ற தங்கள் ஆலோசனையை பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் ஈபி புறக்கணித்ததால் அக்டோபர் 17 நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். தொழிலாளர் சட்டமாற்றங்கள் போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான மசோதாவை இந்த வாரம் அரசாங்கம் தாக்கல் செய்ததை தொடர்ந்து முக்கிய திட்ட தொடக்கங்கள் குறித்த முடிவுகளை வெளியிடுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சியினர் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய 2 தரப்பினரும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் தீவன கட்டுப்பாட்டு சட்டத்தை அமெரிக்கா விமர்சித்திருப்பதோடு அது தணிக்கைக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்திருக்கின்றது. G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்த போதிலும் அது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு அரசியலமைப்பு திருத்தமாகும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 12 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 9 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸிலும், நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19, புறங்கூறாமை.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30க்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் பாடல்கள் 10:30 இடம்பெறும். தொடர்ந்து 11:30 மணி வரை இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அதாவது இன்றைய தரப்படுகின்ற தலைப்பு என்னவென்றால் பாகற்காய். பாகற்காய் பற்றி நீங்கள் அது எப்படியெல்லாம் சமைக்கலாம், என்னென்ன சமையல் செய்யலாம், அது சமைக்கும் முறைகள் பற்றி நீங்கள் சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியம்மா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் நீங்க நலமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன். இன்று என்னுடைய மனைவியாகிய ஹஸ்பண்ட் இல்ல இனிய பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பார்வை ஒன்றை போதுமே படத்துல இருந்து
1: மனைவியாகிய ஹஸ்பண்டா?
2: என்ன
1: பேர் உங்களுடைய மனைவிக்கு?
2: சொல்லுறதோ
1: விளங்கவில்லை, சொல்லுங்கள்.
2: சொல்லுறதா ராஜி?
1: நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க கேட்ட பாடல் இருக்கிறது கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஜானகியின் குரலில்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: கருப்பு
3: வெள்ளையிலிருந்து SPB சித்ரா பாடி ஒரு பாடல். நல்லது கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.

0: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பாஸ்கரன்.
1: வணக்கம் பாஸ்கரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கக்கா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். முதல் தடவை உங்களுடன் கதைக்கின்றேன்.
2: ஓ, முதல் தடவைக்கா?
1: எப்படி
2: காலநிலை? எப்படி இருக்கு காலநிலை? நல்லா, இந்த வெயில கொஞ்சம் வெயில் வந்துட்டது. அப்ப பரவாயில்ல, போகுது. உங்களோட இடத்துல அங்க வெயிலா?
1: ஆமா, இன்று வெயில் தான். நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கிறபடியா உங்களுக்கு இப்ப எல்லாமே நீங்க அழைக்கலாம். நீங்கள் அழையுங்கள்.
2: புஷ்பா
1: திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத்தினுடைய சேமிப்பில் விவேகாவினுடைய வரிகளில் ஆண்ட்ரியாவின் குரலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் தாஜி குருதாஸ் சார், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு
1: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: நடந்து முடிஞ்சு இனிமேத்தான் வீட்டை போறோம். ராஜிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில்
1: நல்லது, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், பாட்டு வாத்தியார் படத்தில்.
1: பாட்டு வாத்தியார், ஆமாம், ஸ்வர்ணலதாவும் ஜேசுதாசும் பாடியார் பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் கலைக்கின்றேன். உங்களுக்கு இனிய புதன் காலை வணக்கங்கள்.
1: வணக்கம், உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்கள், இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். எங்க வேலை இல்லையா?
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: இன்றைக்கு இந்த பாட்டை கேப்ப கனாலம் கேட்டு, அந்த பாட்டு சிவப்பு லோலாக்கு, அந்த பாட்டு கேப்ப
1: எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்.
2: நல்லது,
1: கேட்டு மக்கள் எங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி, பாடல் வந்திருக்கீங்க. நன்றி ராஜ், நன்றி, வணக்கம், நன்றி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தாஜி, தாரணி கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களே நல்ல சுகமா இருக்கோம். முதல் இதயனோட வைஃபுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் கேட்கிற பாட்டு வந்து இந்த பாட்டு கேட்போம். வருஷம் 16 படத்துல இருந்து கங்கை கரை மன்னனடி அந்த பாட்டுக்கு.
1: கங்கை கரை மன்னனடியா? மம்கேதி தேசதாஸ் பாடிய பாட.
2: நல்லது,
1: கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

ಧಿಂತ ಧಿಂತ ಧಿಂತ ಧಿಂತ ಧಿಂತ ಧಿಂತ ಧಿಂತ.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல மாசமா இருக்கிறேன்.
2: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு தாமிரபரணி படத்துல இருந்து தாலியே தேவையில்லை அந்த பாட்டு.
2: அந்த பாடல் நல்லது. கேட்டு மகளுங்கள் நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், பேசவில்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்மா, இவளுங்க எப்படி, நலமா இருக்குங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா சந்தோஷமா பாக்குறேன்.
2: அந்த உற்சாகத்துடன் என்ன பாடல் தெரியும்?
4: இன்னைக்கு யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு பாட்படம். அதே நேரம் கொஞ்சம் இருங்கம்மா, நம்ம அன்பு தம்பி இதயம் தம்பி மனைவிக்கு பிறந்த தினம் பார்த்துக்கலாம்மா.
2: நல்லது, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, நீங்களும் ஒரு ஜீவன். நல்லது,
4: சந்தோஷம் சந்தோஷம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, கால வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்?
2: நானும் நல்லா இருக்கிறேன். என்ன பாடல் போடுவோம்?
5: நான் ஒரு ஹிந்தி பாடுன்ற பாட்டு.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், நான் கலியோவர்தன் கேட்கிறேன் தங்கச்சி.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சுகமா, வேலை முடிஞ்சோன்னு போய் முதலாவது எங்கட அன்பு நேயர் இதே இந்த பைபுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நான் கேட்கும் பாடல் படம் பயசு பொண்ணு பாட்டு காஞ்சி பட்டு கொடுத்து கஸ்தூரி பொறுத்து பார்த்து இந்த பாட்டை வந்து இதயன் பெமிலிக்காக அவரே மினக்கி இந்த பாட்டை கேட்கிறோம் தங்கச்சி. வாய்ப்புக்கு நன்றி.
2: நல்லது, நன்றி.
6: வாய்ப்புக்கு நன்றி,
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசவில்லை. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சுதா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா பாக்கலாம், நீங்க எப்படி?
2: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
7: அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கு முதல்ல எங்களோட இதயன் அண்ணா அவர்களுடைய பாரியார் திருமதி இதயன் அவர்களுக்கு ராஜ் இதயன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிஞ்சு கொண்டு எங்களோட பாட்டு வந்து அந்த இளைஞர்களின் படம் எண்ணி இருந்தது ஈடேற கன்னி மனம் கொஞ்சம் சூடேற அந்த பாட்டு.
2: அந்த 7 நாட்கள்ல இருந்து என்ன பாடல்?
7: எண்ணி இருந்தது ஈடேற அந்த பாட்டு.
2: உங்களுடைய பாடல் வரும். நன்றி, கடந்து சந்திப்போம்.
7: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: இனிய காண வணக்கம், நான் புருஷோத்தமன். எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நல்ல மகிழ்ச்சியாகிறேன், நன்றி. நான் கேட்க போற பாடல் வந்து 24 திரைப்படத்திலிருந்து உன் அழகிலும் நான் தெய்வம் காண்கிறேன் என்று. அதற்கு முதல் இதய அந்த இதயத்தில் இருக்கிற அவருடைய துணைக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னொன்று வடிவா தெரியவே இல்லை, ஆனா நான் போன வருஷம் பார்த்து நான் ஞாபகத்தை சொல்றேன். மரியாதைக்குரிய தொகுப்பாளினி சுரேசனிக்கு முந்தைய தான் பிறந்த நாளா இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி.
2: நல்லது, நன்றி,
8: நன்றி.
2: சந்திப்பம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், காசிநாதன் கேட்கிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: மாதாவை கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன்.
2: என்ன பாடல்?
9: ரிஷ்டாகாரன் படத்திலிருந்து அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதே அவர் அண்ணாண்டும் சொல்லாம எனக்கு மக்கிட்ட ஒரே வேதாசம் எனக்கு 60 அவர் துணை விஜயருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷமா எல்லாரும் இன்றைக்கு கொண்டாடும்.
2: நல்லதே, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி சாரி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசவில்லையா? மாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட ஹரிஹரன் மற்றும் பவதாரணியின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. எதிர்வரும் 30 தேதி வரை நாமல் ராஜபக்சவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய ஏபஸ் விமான குழுவினவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் 7வது மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான 4வது ஷரத்து ஆலோசனை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை அதிகாரிகளும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கின்றனர். வங்கி வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை பொதுத்துறை மற்றும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் செயல்படும் என்று இந்திய மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. செப்டம்பர் 28 முதல் 30 வரை வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கின்ற நிலையில் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிடும் ஒலிவியா சாவ், பிராட்ஃபோர்டு மற்றும் கிறிஸ் அலெக்சாண்டர் ஆகியோருக்கிடையே முக்கிய விவாதம் நடைபெற்றுள்ளது. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரை அருகே ஹரிகேன் போலோ அதிவேகமாக வலுப்பெற்று தரம் 5 புயலாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. அதிகபட்சமாக மணிக்கு சுமார் 265 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கைக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலோ இழைக்கப்படுகின்ற பயங்கரவாத செயல்கள் மற்றும் அது தொடர்பான குற்றங்களில் இருந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட புதிய சட்ட கட்டமைப்பை உள்ளடக்கிய இந்த முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்தை வெளியிடுமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அத்துடன் ஏனைய நாடுகளில் பயங்கரவாத செயல்களை திட்டமிடுவதற்கும் தயாரிப்பதற்கும் அல்லது வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இலங்கையின் நிலப்பரப்போ அல்லது அதன் மக்களோ பயன்படுத்தப்படுவதை தடுப்பதையும் இந்த முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத குற்றங்கள் குறித்து சந்தேகிக்கப்படும் நபர்களை கண்டறிதல், அடையாளம் காணுதல், கைது செய்தல், தடுப்பு காவலில் வைத்தல் மற்றும் புலனாய்வு செய்தல் ஆகியவற்றுக்கான சட்ட நடைமுறைகளை இந்த சட்டம் மூலம் வகுத்திருக்கின்றது. மேலும் பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் என தீர்மானிக்கப்படுபவர்களை தண்டிக்கவும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவும் இது வழிவகை செய்கின்றது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25 முதல் 27 வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகள் தற்பொழுது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஏற்பாடுகள் மற்றும் செயற்பாடுகளை நேரில் பார்வையிடும் வகையில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், சுற்றுலா வடக்கு அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள் கீரி கடற்கரைக்கு நேரில் விஜயம் செய்தனர். இதன்போது உலக சுற்றுலா தின நிகழ்வு நடைபெறவுள்ள கீரி கடற்கரை பகுதியை நேரில் பார்வையிட்ட அதிகாரிகள் நிகழ்வின் ஏற்பாடுகள், பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் ஏனைய செயற்பாடுகள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். 2024 ஆண்டு டிசம்பர் முதல் 2025 நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் எந்தவித பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் 6 போலி நிறுவனங்கள் மூலம் தந்திவழி பணப்பரிமாற்றம் செய்து 24.8 பில்லியன் ரூபாவை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொட்டிக்காவத்து பகுதியில் வைத்து நிதி குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். சட்டவிரோதமாக பண வைப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணிப்பாளர்கள் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவிட்டிருக்கின்றது. 2011 ஆண்டின் 42 இலக்க நிதிச்சட்டத்தின் 44 பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவுகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டு நீடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 நிறுவனங்களுக்கு எதிராக நிதிச்சட்டத்தின் 42 பிரிவின் கீழ் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனைய 4 நிறுவனங்களும் நிதிச்சட்டத்தின் 2 பிரிவை மீறி சட்டவிரோதமாக நிதித்தொழிலை நடத்தியமை மற்றும் பொதுமக்களிடமிருந்து பண வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் வங்கிகள் அல்லது நிதிச்சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற அல்லது முறைப்படி அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வ நிறுவனங்களில் மட்டுமே பணத்தை வைப்பு செய்யுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகளின் வேலை நாட்களை வாரத்திற்கு 5 நாட்களாக குறைப்பது உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 28 முதல் 3 நாட்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பான UFPU அழைப்பு விடுத்திருக்கின்றது. வங்கி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து இந்திய மத்திய தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் நேற்று இடம்பெற்ற சமரச பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிதி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் ஆகியவை வேலைநிறுத்தத்தை கைவிடும்படி கோரிக்கை விடுத்திருந்தன. அதற்கு பதிலளித்த தொழிற்சங்கங்கள் 5 நாள் வங்கி பணி கோரிக்கை குறித்து அரசு சாதகமான முடிவு அறிவித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவது பற்றி பரிசீலிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். செப்டம்பர் 28 முன்னர் வார இறுதி விடுமுறை வருவதனால் இந்த போராட்டத்தினால் தொடர்ந்து 5 நாட்கள் வங்கிச் சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் செப்டம்பர் 30 அரையாண்டு கணக்கு முடிக்கும் நாள் என்பதனால் பணப்பரிவர்த்தனை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் பெருமளவில் முடங்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் புதுப்பித்தல் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் ஆகியவையும் சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருக்கின்றன. தமிழக அரசின் டாக்ஸ்மாக் கடைகளில் மது போதல்களின் விலை அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து 10 ரூபாய் உயர்த்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சில்லறை கடைகள் வாயிலாக மது வகைகள் விற்பனை செய்யும் பணியில் தமிழக அரசின் டாக்ஸ்மாக் நிறுவனம் மட்டுமே ஈடுபட்டுள்ளது. வெற்று மது போத்தல்களை மறுசுழற்சி செய்வதில் ஏற்படும் பிரச்சினைக்கு தீர்வுகாண மது போத்தலுக்கு 20 ரூபாய்க்கு கூடாமல் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வையை அரசு விதிக்கவுள்ளது. இதற்காக மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது.
0: 1970 மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால் செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 10 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.

நிச்சயமா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களை நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் பாடல்கள் வந்து உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள், முதலாவது காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னோடு வாழ்ந்தேன் அன்பே, இரண்டாவது வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து அடியே கொள்ளுதே அழகு அழுதே, மூன்றாவது கஜினி திரைப்படத்திலிருந்து சுற்றும்பிளி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது என்ற பாடல், மூன்றாவது மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து டோரா டோரா அன்பே டோரா உனக்கு என்ன அழகே டோரா, மற்றும் 5வது ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வைத்தேன் மாலை என்ற பாடல், மற்றும் 6வது மாசிலா உன்னை காதலி திரைப்படத்திலிருந்து நெஞ்சே நெஞ்சே அமை

மூன்றாவது கஜினி திரைப்படத்தில் இருந்து சுற்றும்பிளி சுடரே சுற்றும்பிளி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது என்ற பாடல். நான்காவது மாசிலாமணி திரைப்படத்தில் இருந்து டோரா டோரா அன்பே டோரா உனக்கு என்ன அழகோ டோரா என்ற பாடல். ஐந்தாவது ஆவாரம் பூ திரைப்படத்தில் இருந்து அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வைத்தேன் மாலை என்ற பாடல். ஆறாவது மாசிலாம் உன்னை காதலி திரைப்படத்தில் இருந்து நெஞ்சமே நெஞ்சமே என்ற பாடல். ஏழாவது ஆயிரம் பாசல் இதயம் திரைப்படத்தில் இருந்து மகாராணி உன்னை தேடி என்ற பாடல். எட்டாவது அள்ளி தந்த வானம் திரைப்படத்தில் இருந்து வாடி வாடி நாட்டுக்கட்டு என்ற பாடல். ஒன்பதாவது அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சத்தமில்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல். பத்தாவது தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து செங்கமலம் சிரிக்குது செங்கமாதா என்ற பாடல். இந்த பத்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கெடுப்பதை விடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6-4-4-6-2-2-2

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்கள்.
2: எனக்கு 513
1: 513
2: 10 7 8 9 6
1: 9 6. நல்லது. நன்றி
2: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன். நீங்கள்?
3: நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க.
3: இது என் மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக. மற்றது வாக்கு வந்து 2 3 2 3
4: முதல்ல இதே என்ன வயசு வச்சு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்போது சொல்லணும். மறந்து போன.
1: நல்லது. பர்த்டே மட்டும் விஷ் பண்ணிட்டு கேட்க வேணும். இப்ப பாட்டி எங்க பாட்டி அதெல்லாம் கேட்க வேணும்.
4: எனக்கு
1: 9 3 5 9 3 5 2 4 10 2 4 மற்றும் 10. நல்லது. நன்றி
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி.
1: வணக்கம். சொல்லுங்கள்.
5: பாக்குற இந்த பாட்டுக்கு செங்கமலம் சிரிக்குது மற்ற அடுக்கு மல்லி.
1: செங்கமலம் சிரிக்குது அடுக்கு மல்லி.
5: மற்ற இன்னொரு பாட்டு நான் கலக்கிறேன் மறந்தேன். அடி அடி
1: வாடி வாடி நாட்டுக்கட்டையா?
5: என்ன அப்படியா அப்படியா அப்படி என்ன நாட்டுக்கட்டை அந்த பாட்டு நான்
1: சொல்லுங்கள். அது பாடல் சொல்லுங்கள்.
5: செங்கமலம் சிரிக்குது
1: மற்றது நீங்க கேட்ட பாடல் மற்றது அடுக்கு மல்லி எடுத்து அடுத்தது
4: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: காலை வணக்கம் ரஜி நிர்மலா வைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
6: ஆமாம் நிலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்கள்.
6: எனக்கு வந்து 5

0: பத்து ஒன்பது எட்டு ஆறு மூன்று
1: மூன்று. நல்லது, நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ராஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொந்த அனைவருக்கும் நன்றி, சொல்லாத வைக்கும் நன்றி. நீங்க எல்லாம் நல்ல பாடல்கள் தான். எனக்கு ரெண்டு பத்து மூன்று
1: ஒன்று மூன்று
2: நீங்களும்
1: அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664 6 2 2 2. பத்து பாடல்கள். முதலாவது காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து, உன்னோடு வாழ்ந்தேன் அன்பி. இரண்டாவது வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து, அடியே கொள்ளுதே அழகோ அழுதோ. மூன்றாவது கஜினி திரைப்படத்தில் இருந்து, சுற்றும்பிளி சுடரே சுற்றும்பிளி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது என்ற பாடல். நான்காவது மாசிலாமணி திரைப்படத்தில் இருந்து, டோரா டோரா அன்பே டோரா உனக்கு என்ன அழகே டோரா என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஆவாரம்பூ திரைப்படத்தில் இருந்து, அடுக்குமல்லி எடுத்து வந்து தொடுத்து வைத்தேன் மாலை. ஆறாவது மாசிலாமணி திரைப்பட மாசிலா உன்னை காதலி திரைப்படத்தில் இருந்து, நெஞ்சமே நெஞ்சமே. ஏழாவது 1000 வாசல் இதயம் திரைப்படத்தில் இருந்து, மகாராணி உன்னை தேடி. எட்டாவது அள்ளி தந்த வானம் திரைப்படத்தில் இருந்து, வாடி வாடி நாட்டுக்கட்ட. ஒன்பதாவது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். மற்றும் பத்தாவது தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இருந்து, செங்கமலம் சிரிக்குது செங்கமாதா. இந்த பத்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664 6 2 2 2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரசாதங்க நந்தி. இந்த திருப்பி அந்த பாடல சொன்னாங்க. ஒன்று மூன்று ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ஐந்து எட்டு பத்து எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு.
1: நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, நான் சிவலிங்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: 8 8 9 10 1 2.
1: நல்லது, நன்றி
3: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
4: எனக்கு 10 2 4 5 6
5: ராஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கம் நொடியன் வாழ்த்தி கொண்டு எல்லாம் அழகான பாடல்கள். எனக்கு வந்து 2 3 4 2 3 4 8 9 10.
1: நல்லது, நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், காசிநாதன் ரஜகன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
6: எனக்கும் செல்லவுக்கோட சேர்ந்து போதான் இருப்பேன். 2 3 7 8 9
1: முதலாவது காதலர் தினம் திரைப்படத்தில் இருந்து, உன்னோடு வாழ்ந்தேன் என்பே. இரண்டாவது வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து, அடியே கொள்ளுதே அழகோ அல்லதோ. மூன்றாவது கஜினி திரைப்படத்தில் இருந்து, சுற்றும்பிளி சுடரே சுற்றும்பிளி சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது. நான்காவது மாசிலாமணி திரைப்படத்தில் இருந்து, டோரா டோரா அன்பே டோரா உனக்கு என்ன அழகோ டோரா. ஐந்தாவது ஆவாரம்பூ திரைப்படத்தில் இருந்து, அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வைத்தேன் மாலை. ஆறாவது மாசிலா உண்மை காதலி திரைப்படத்தில் இருந்து, நெஞ்சமே நெஞ்சமே. ஏழாவது 1000 வாசல் இதயம் திரைப்படத்தில் இருந்து, மகாராணி உன்னை தேடி. எட்டாவது அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து வாடி வாடி நாட்டுக்கட்ட, ஒன்பதாவது அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், மற்றும் பத்தாவது தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து செங்கமலம் சிரிக்குது செங்கமாதா. இந்த பத்து பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட ஜூ திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில்.

0: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: சுகமா இருக்கோம்.
0: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
1: வென்குவர் கொஞ்சம் மழை பெய்யுது, லைட்டா மழை பெய்ஞ்சிருக்கு. பிளஸ் 12 நினைக்கிறது. ஓகே,
0: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து
0: உங்களுடைய பாடலுடைய
1: பாடல் சரி 10, 8, 1, 2, 3 மற்ற இடத்துல அப்படி போட்டுக்கோ.
0: 10, 8, 1, 2, 3
1: மற்ற இடத்துல அப்படி போட்டுவோம்.
0: நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்பா.
1: நன்றி அஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் மகன் கலைக்கின்ற. என்ன பாடல்கள்
0: சொல்லுங்கள் உங்களுடைய தெரிவு?
2: 2, 6, 10
0: 2, 6, 10 6 மற்றும் 10. நல்லது, நன்றி.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது காதலர் கதை திரைப்படத்தில் இருந்து உன்னோடு வாழ்ந்தேன் அன்பே. இரண்டாவது வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து அடியே கொள்ளுதே அழகோ அழுது. மூன்றாவது கஜினி திரைப்படத்தில் இருந்து சுற்றும்பிளி சுடரே சுற்றும்பிளி சுடரே என் உலகம் முன்னே சுற்றுதே. நான்காவது மாசிலாமணி திரைப்படத்தில் இருந்து டோரா டோரா அன்பே டோரா உனக்கு என்ன அழகோ டோரா. மற்றும் 5வது ஆவாரம் பூ திரைப்படத்தில் இருந்து அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வைத்தேன் மாலை. 6வது மாசிலா உண்மை காதலி திரைப்படத்தில் இருந்து நெஞ்சமே நெஞ்சமே. 7வது 1000 வாசல் இதயம் திரைப்படத்தில் இருந்து மகாராணி உன்னை தேடி. 8வது அள்ளி தந்த வானம் திரைப்படத்தில் இருந்து வாடி வாடி நாட்டுக்கட்ட. மற்றும் 9வது அமர்க்களம் திரைப்படத்தில் இருந்து சத்தமில்லாத தனிமை கேட்டேன். 10வது தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இருந்து செங்கமலம் சிரிக்குது செங்கமாதா. இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462 416-990-2462.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
8: 9054176069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
9: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
10: என்ன உள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
11: என்னால முடிஞ்ச வர படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா
12: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போச்சொல்லி.
13: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
14: டாலண்டா அகாடமி,
13: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
14: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
13: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்ப்ரோ.
14: 416-396-3344
13: talentaacademy.ca.
15: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
16: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
15: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 10வது இடத்தை பிடித்த திரைப்படமான 1000 வாசல் இதயம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகியின் குரலில்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 9வது இடத்தை பிடித்த திரைப்படமான மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து பால்ராம் மற்றும் கல்யாணியின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போ 416-759-2600 416-759-2600.
4: சீமட்டமலேஸ்தீன் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 8வது இடத்தை பிடித்த பாடலான காதலர் கதை திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியாரின் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: சிஎம்ஆர் தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 7வது இடத்தை பிடித்த பாடலான மாசிலா உண்மை காதலே திரைப்படத்திலிருந்து உன்னிமீனன் மற்றும் சுவர்ணலதாவின் குரலில்

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: பலஸ்தீனியர்களுக்கு 100 மில்லியன் டாலர் புதிய நிதியுதவியை வழங்குவதாகவும், சூழல் சாதகமாக இருக்கும் பொழுது காசாவிலும் உள்ளூர் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கும் RCMP-யின் பணியை விரிவுபடுத்த முன்வர இருப்பதாகவும் கனடா அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று பேசிய பிரதமர் மாகாணி, இஸ்ரேலுடன் அமைதியாக இணைந்து வாழக்கூடிய ஒரு பலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதற்கு உதவுவதில் கனடா தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். ஆட்சி நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என்ற முன் நிபந்தனைகளோடு ஒரு வருடத்துக்கு முன்பு பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க இருநாட்டு கொள்கை தீர்வே கனடாவை தூண்டியது என்று இதன்போது அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரதமர், நவீன வரலாற்றிலேயே உடல் உறுப்புகளை இழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை காசாவில்தான் அதிகமாக உள்ளது என்றும், அங்குள்ள மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் மகப்பேற்று மருத்துவமனை மையங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன என்றும், அவை எதுவும் இதுவரை மீண்டும் கட்டப்படவில்லை என்றும் கூறினார். இந்த பேரழிவின் காரணமாகவே கனடா 80 மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவியை அறிவிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் 20 மில்லியன் டாலர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கான மேம்பாட்டு நிதியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அக்டோபர் 24 தேர்தலை எதிர்கொள்ள தாங்கள் ஒற்றுமையாக தயாராக இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஃபின்லேவுக்கு பதிலாக பதவியேற்ற இடைக்கால கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் நேற்று தேர்தல் குறித்த தனது அறிவிப்புக்காக NDP தலைவர் டேவிட் ஈபி வருந்த போகின்றார் என்று தெரிவித்தார். அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கும் சுங்க வரிகளினால் ஏற்படும் பெரும் அச்சுறுத்தல் காரணமாகவும், மாகாணத்தின் எதிர்காலம் குறித்து பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களிடம் கேட்பது ஒருபோதும் தவறானது அல்ல என்பதாலும் இந்த திடீர் தேர்தல் தேவைப்படுவதாக ஈபி தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளினால் ஏற்பட்ட பெரும் அச்சுறுத்தல் காரணமாகவும், மாகாணத்தின் எதிர்காலம் குறித்து பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களிடம் கேட்பது ஒருபோதும் தவறு அல்ல என்பதாலும், தனது அரசாங்கத்தின் பதவிக்காலம் பாதியளவு முடிவதற்குள் தான் அறிவித்த இந்த திடீர் தேர்தல் அவசியம் என்று ஈபி தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் டொனால்ட் ட்ரம்ப் விடயத்தில் பலவீனமாக இருப்பதாகவும், அவரது அச்சுறுத்தலுக்கு அவர்கள் மேலும் வலுச்சேர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் அறிக்கை ஒன்றுக்கு ஆதரவாக கல்கரி நகர சபை வாக்களித்திருக்கின்றது. நகர முதல்வர் ஜெரோமி ஃபோகாஸ் இந்த தீர்மானத்தை அவசர நடவடிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த தீர்மானம் 14-1 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. கவுன்சிலர் மைக் ஜெமிசன் மட்டுமே இதற்கு எதிராக வாக்களித்தார். அல்பேட்டாவின் சுதந்திரம் கல்கரி நகரிலிருந்து பெருமளவான மூலதனம் மற்றும் முதலீடுகள் வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் என்று தான் கவலைப்படுவதாக ஜெரோமி ஃபர்கஸ் கூறினார். தனி நாடாக செயற்பட அல்பேட்டா தகுதியானது அல்ல என்றும், பிரிந்து செல்வதற்கான பாதை இறுதியில் அது அமெரிக்காவுடன் இணைவதற்கே வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகத்தை இந்தியா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் நிறுத்தினாலே போர் முடிவடையும் என்று யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். உலகின் முக்கிய நாடுகளான துருக்கி, சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை நம்பியே ரஷ்யா எரிசக்தி வர்த்தகம் செய்து வருவதாகவும், இது போரை மேலும் தீவிரமாக்க உதவுகின்றது என்றும், இவர்கள் ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகத்தை நிறுத்தினால் ரஷ்யாவுக்கு உடனடியாக போரை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா மீது அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா இந்தியா நாடுகளிடையே ஆகஸ்ட் மாத கச்சா எண்ணெய் இறக்குமதியானது 16.5% குறைந்து நாளொன்றுக்கு சுமார் 2.1 மில்லியன் பீப்பாய்களாக காணப்பட்டது. இதுவே செப்டம்பரில் நாளொன்றுக்கு 1.9 மில்லியன் பீப்பாய்களாக குறைந்து வருவதாக தரவுகள் காட்டுகின்றன. டெக்சஸில் குடியேற்றத்துறை அதிகாரிகளினால் சுடப்பட்ட 28 வயது வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை நாடு கடத்துவதை நிறுத்தி வைக்க நீதிபதி தற்காலிக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். முதுகில் குண்டு பாய்ந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட அவருக்கு இந்த உத்தரவு தற்காலிக நிவாரணத்தை வழங்குவதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார். காசஸ் பெரஸ் அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டுமென்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரானின் விமானப் போக்குவரத்து துறை மீதான அமெரிக்க தடைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்ற நிலையில், நள்ளிரவு முதல் பாக்தாத் மற்றும் மஸ்கட் நகரங்களுக்கான அனைத்து விமான சேவைகளையும் ஈரான் நிறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாக்தாத் வழித்தடத்திற்கு மாற்றாக ஈராக்கில் உள்ள ரஜாப் விமான நிலையத்திற்கு விமானங்களை மாற்றி இயக்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும், இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இஸ்தான்புல் உட்பட்ட ஏனைய சர்வதேச விமான சேவைகள் வழக்கம் போல செயல்படும் என்பதனை உறுதிப்படுத்திய அதேவேளையில், ஒமானுடனும் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரானிய விமான நிறுவனங்களுடன் வணிகம் செய்யும் எந்தவொரு விமான சேவை நிறுவனத்தின் மீதும் 2ம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் காரணமாக இன்று முதல் அனைத்து ஈரானிய விமான நிலையங்களின் சேவைகளும் நடைமுறையில் இருந்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய விமானம் தரையிறங்க அனுமதிக்கும் எந்தவொரு விமான நிலையமும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பெசன்ட் எச்சரித்திருக்கின்றார். அவர்களுக்கு எரிபொருள் வழங்கவோ, தரையிறங்கும் சேவைகளை வழங்கவோ அல்லது பயணச்சீட்டுகளை விற்கவோ முடியாது என்றும், மீறினால் டாலர் அடிப்படையிலான நிதி அமைப்பிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் பெசன்ட் தெரிவித்திருக்கின்றார். இங்கிலாந்திடம் சர்வதேச T20 கிரிக்கெட் தொடரில் இலங்கை முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியடைந்திருக்கின்றது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட் லிவர்சைட் மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை 89 ஓட்டங்களால் இங்கிலாந்து வெற்றி கொண்டது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. போட்டியில் முதலில் துடுப்பாட தீர்மானித்த இங்கிலாந்து 48.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 265 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பாடிய இலங்கை 37 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 176 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. வவுனியா வடக்கு பிரதேச சபையின் இன்றைய மாதாந்த அமர்வில் தவிசாளரின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 15 உறுப்பினர்களும் உப தவிசாளரும் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். வவுனியா மாநகர முன்னாள் முதல்வர் காண்டிபனை பதவி நீக்கம் செய்து வடமாகாண ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிரான இடைக்கால கட்டளைகளை வழக்கு முடியும் வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மீது கேள்வி எழுப்பியிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் அவரை உடனடியாக பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தேர்தல் ஆணையகத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான முடிவுகளில் 2 தேர்தல் ஆணையாளர்களும் ஆட்சேபனை தெரிவித்ததாக வெளியான செய்தியை சுட்டிக்காட்டிய சிபல் SIR நடைமுறையையும் நிறுத்த வேண்டுமென வலியுறுத்தியிருக்கின்றார். டொரண்டோவில் உள்ள பிரின்சஸ் மார்கரெட் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு பெயர் வெளியிடாத நபர் ஒருவர் $100 மில்லியன் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார். புற்றுநோயுடன் தனிப்பட்ட தொடர்பு கொண்ட இந்த நன்கொடையாளர் அறக்கட்டளையின் புற்றுநோய் ஆராய்ச்சி, சிகிச்சை மற்றும் நோயாளிக்கான பராமரிப்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த தொகை வழங்கியிருக்கின்றார். இது கனடா வரலாற்றில் புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்ட மிகப்பெரிய தனிநபர் நன்கொடையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான்ஃப் தேசிய பூங்காவில் பான்ஃப் மற்றும் லேக் லூயிஸ் இடையிலான Highway 1 நெடுஞ்சாலையில் சிறிய விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் 2:45 விமானத்தில் இயந்திரம் அல்லது மின்சக்தி கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த அவசர தரையிறக்கம் இடம்பெற்றதாக கனடா போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் குவாமாகுதா பகுதியில் வீட்டில் இடம்பெற்ற விருந்தில் புகுந்த 3 ஆயுததாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 11 பேர் உயிரிழந்ததோடு 3 பேர் காயமடைந்தனர். நியூயோர்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தையொட்டி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்காக ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கப்பல் போக்குவரத்திற்கான தடைகளை நீக்குதல் மற்றும் முடக்கப்பட்ட ஈரான் சொத்துக்களை விடுவித்தல் உட்பட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால் தூதரக முன்னேற்றம் ஏற்படும் என்று ஈரான் எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கின்றது.
3: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15°C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 11°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 18°C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20°C, வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் சனிக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் ஆறாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி.
2: தி கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 24 மணி நேரமும்
4: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
1: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jiva Jewelers.
7: சீம தமிழ் HD-யின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 5வது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர்கலம் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சுஜாதாவின் குரல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: சீமா தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 4வது இடத்தை பிடித்த பாடல் அள்ளித்தந்த வானம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5.
1: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த பாடல் தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலே.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் மற்றும் பொம்பே ஜெயஸ்ரீயின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில், தாமரையினுடைய வரிகளில், கிறிஸ் பென்னிடயால் மற்றும் ஸ்ருதி காசனின் குரலில் ஒலிக்கிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்கு இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு வந்து பாகட்காய். பாகட்காயில் நீங்கள் செய்யும் உணவு முறைகள் எப்படியெல்லாம் தயாரிக்கலாம், அதனுடைய செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்கவனை தொலைபேசிய 4164-4642-22.

0: சீமாற்றா மலேஷ்டியின் இன்றைய சமையலில் உங்களுக்கு தரப்படும் தலைப்பு என்னவென்றால் பாகற்காய். பாகற்காயில் நீங்கள் என்னெல்லாம் உணவு முறைகள் நீங்கள் தயாரிப்பீர்கள், அந்த உணவு முறைகள் எப்படியெல்லாம் செய்வீர்கள் என்பது அந்த செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4664 4462 2 அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: கொஞ்சம் பொரிச்சிட்டு நல்ல எண்ணெயில
0: கருவேப்பமில்லை போட்டு
1: அந்த வெட்டி அந்த இதுக்குள்ள தாளிச்சதையும் போட்டு பொறிச்சு கோல் கலர்ல பொறிச்சு வச்சு அதுக்கு தானே பாவம் சார்.
0: ஆமா.
1: அதுக்குள்ள போட்டுட்டு வேணும்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த தானே தன்மையில கொஞ்சம் தயிர் போட்டு அந்த தண்ணி தன்மையா எடுத்துறாங்க. அதுக்காண்டி அந்த தயிர் முகம் போட்டு இல்ல அப்படி கொஞ்சம் உப்பும் போட்டு எந்த வேணுமெண்டா கொஞ்சம் தேசிக்க அப்படிங்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு.
0: சூப்பரா இருக்கும். சொல்லும் போதே சூப்பரா தான் இருக்குது.
1: மாமியே அப்படி அவன் பாவக்காயிலே இடிச்சு குடிக்கிறது டயபெட்டிக்
0: சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாயில வச்சிட்டு மேல ஒரு ராளை கடிக்கிறோம். கடிச்சா எந்த நேரத்துல உள்ள போய் நிக்கலாம்.
0: பாவக்காய்க்கு ராள் போட்டு காய்ச்சறதா?
2: ஆமா. இல்ல நீ கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தூள் போட்டு மேல ராள் போட்டால் கிரன்ச்சியா இருக்க ராள் அந்த தொங்கியாக கூடாது. சின்ன ராள் போடக்கூடாது. போட்டு அந்த பாவக்காயையும் பரவலையும் சோறையும் குழச்சி சாப்பிட்டுட்டு இந்த துண்டை தனியை எடுத்து தண்டவனும் சாப்பிட்டுட்டு ராளையும் மேல சாப்பிட நல்லா இருக்கும். அது சுட்டோடையும் சாப்பிட நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அம்மம்மா தான் இல்ல. அம்மம்மா இருந்தா நல்லா இருக்கும். நன்றி.
0: நன்றி. பாவக்காய்க்கு ராள் போட்டு காய்ச்சுவது நல்லது. பார்க்கலாம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜீவ் கோதாஸ்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லபா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. நீங்கள்?
0: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி.
3: நான் சொல்ல போது பெரிய சமையல் இல்லை.
0: சொல்லுங்க.
3: பாவக்காயை முதலில் வந்து ரெண்டாக புலந்து சீட்டெல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் இந்த இது இருக்குத்தானே கரை ஸ்கிராப்பர் அதுல போட்டு திருவோம். துருவி திருவிய பின்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சிறுதளவு உப்பு மற்றது தேசிக்காய் புளி மற்றது கொஞ்சம் மிளகுதூள் உடனே அரைத்த மிளகு இவ்வளவு போட்டு நன்றாக பிசைந்து விட்டு நீங்கள் வெறும் சோத்தோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம், எண்ணத்தோடையும் சாப்பிடலாம், அவ்வளவு சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்துல குக் பண்ணாதபடியா நல்ல சத்து கைக்கு மாட்டுது, நல்ல டேஸ்ட்.
0: ஆமாம் ஆமாம், நான் ஒரு 2 weeks முதல் சாப்பிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ள நீங்க வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி தக்காளி பழமும் மற்றது கியூக்கம்பரும் போடலாம்.
3: அதையும் சேர்த்து போட்டா கொஞ்சம் சுவையா மாறுபடும்.
0: கொஞ்சம் அதே போல் சில பேர் வந்து இதுக்கு தயிரும் போடுவார்கள், கொஞ்சம் ஜோக்கேட்டும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது அதுவும் நன்றாக இருக்கும்.
3: வித்தியாசம் வித்தியாசமா செய்யலாம், தயிரும் போடலாம். சலாட்டுக்கு தயிரும் போடுறதுதானே, தயிர் போட்டாலும் நல்ல சுவையை கூட்டும். ஆனா பாவக்காய் பச்சையா தான் இருக்கணும், பாவக்காய் குக்
0: பண்ணக்கூடாது. அது நீங்க சொன்ன மாதிரி துருவல் அப்படியும் செய்யலாம், அல்லது நீங்க குட்டி குட்டியா சொப் பண்ணி அப்படியும் செய்யலாம்.
3: குட்டி குட்டியா சொப் பண்ணி செய்யறாங்கள், திருவள்ளையும் செய்யலாம், ரெண்டு விதமா செய்யலாம். குட்டி குட்டியா சொப்பன நேரம் எடுக்கும் தானே, அதனால திருவள்ளு விளையாட்டு நடக்கும்.
0: நல்லது நல்லது, அழகான ஒரு சமையல். நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு
3: நன்றி. ராஜி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
4: நான் நலமாக
0: இருக்கின்றேன்.
4: பாவக்காயில
0: ஆமா
4: போட்டு மிளகு தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் தேங்காய்ப்பு, இது மாங்காய் இருக்குதானே, இப்பதானே சீசன், நல்ல மாங்காய், நல்ல முத்தின மாங்காய் எல்லாம் பெறும். அந்த மாங்காய் எல்லாத்தையும் திருவி போட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு விட்டா, பிணைஞ்சு விட்டா அது சும்மாவே சாப்பிடலாம். ஆனா நான் புட்டோட கூட சாப்பிடுவேன் அதை.
0: இதே முறைதான் இப்ப கோதாசன் நான் சொன்ன முறை, கிட்டத்தட்ட இதே முறை. ஆனா அவர் மாங்காய் போடல, பட் இதே மாதிரி தான்
4: மாங்காய் போட இது நல்லா பிணிய விடும். அது நல்லா அவ்வளவு டேஸ்டா இருக்கும், மாங்காயும் போட்டா சூப்பரா இருக்கும். அத சொன்ன மாதிரி நான் சுட சுட சோத்தோட சாப்பிடுவேன், இல்லையோ புட்டோட கூட சாப்பிடுவேன், கசக்கவே கசக்காது. மற்றது இன்னும் ஒண்ணு செய்யணும்னா, பாவக்காய உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி மெல்லிசு மெல்லிசா கொஞ்சம் ஒரு அதுதான் நீளமா வெட்டி போட்டு நல்லா உப்புல போட்டு போஷ் பண்ணி போட்டு மிளகு தூள், மிளகாய் பொடி எல்லாம் போட்டு கடலை மா போட மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கு கடலை மாவில. அப்ப அதுக்கு பதிலாக அரிசி மா, கோர்ன் பிளவர், சோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இதண்டு போட்டு பச்சி போடுவேன். பாவக்காய் பச்சி அதே இதுலதான் வெட்டிக்காயும் பச்சி போடுவேன், நல்லா கீறி போட்டு அந்த கழுவி துடைச்சு போட்டு ஈரம் இல்லாம நல்லா கீறி போட்டு நாளாக்கி போட்டு நீளமா இதே மெதத்துல வெட்டிக்காயையும் போட்டு பிளேட்ல வச்சு விட்டேன்னா அது போகலையும் மிரக்கலையும் பாவக்காய முடியும், வெட்டிக்காய முடியும், அவ்வளவு டேஸ்டா இருக்கு.
0: யாருமே பாவக்காய் என்ன பெரிய பெரிய சிலைசா விட்டு வேணுமா, இல்லாத இந்த மாதிரி
4: அந்த உருளைக்கிழங்கு இது இருக்குதானே ஃப்ரை ஃப்ரை
0: பண்ணுவாங்க,
4: அந்த அளவு திக்கில இருந்தா காணும். ஓ அந்த அளவு திக்கில இருந்ததுன்னா காணும். அப்ப அதை போட்டு எல்லாம் மேரினேட் பண்ணி போட்டு வடிவா
0: கடலைமா பாவிக்க கூடாது நீங்க சொல்றது, அரிசி மாவும் மற்றது
4: இரண்டும் தான் சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்ட். அந்த ஈரப்பிளாக்காயில நான் வந்து யாருக்குமே சுகர் பேஷண்ட் இல்ல, பட் ஒரு இதுக்காடி நான் என்ன உள்ளாக்கிழங்கு சாப்பிட கூடாதானே ஈரப்பிளாக்காயில சீவி போட்டு நல்லா ஸ்லைஸா வெட்டி அதுக்கு உள்ளுக்கிற குடல் எல்லாம் வட்டிவா சைட்டா எல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டு அதையும் உருளைக்கிழங்கு மாதிரி மெலிசு மெலிசா விட்டுவேன். கொஞ்சம் போட்டு இதே மாதிரி மேரினேட் பண்ணி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி போட்டு புட்டின் செய்வேன். சூப்பரா இருக்கும் புட்டி. ஒரு தடவை அதை வீரப்பிளாக்கான கண்டுபிடிக்கவே மாட்டோம், யாருமே அதை கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனா பூட்டில நான் கிரேவி எல்லாம் இது பவுடர் வண்டி பூட்டி கிரேவி பவுடர் வந்து தானே அதெல்லாம் பண்ணி எல்லாம் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு சீஸ் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுட்டு போட்டு போட்டு கொடுத்தனா சும்மா ஒரு 2 seconds எல்லாம் முடிக்கிடுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நான் வாங்குறது இல்ல கிரேவி, இது என்னது உருளைக்கிழங்கு கூடாது தானே அப்படின்ட்டு. அவங்க சிவப்பு உருளைக்கிழங்கு சாப்பிடலாம், அந்த வெள்ளையும் மஞ்சளும் உடம்பும் கூடாது, அதுல நிறைய வாய்ப்பும் இருக்கு, நிறைய ஏதோ அதுல இது இருக்குது. ஆனா
0: சிவப்பு வெள்ளையும் மஞ்சளும் சொல்கிறீர்கள் ஈரப்பிளாக்கையா?
4: இல்ல இல்ல உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு அதே நேரம் சிவத்த உருளைக்கிழங்கு தான் நல்ல உடம்புக்கு. அப்ப கடையில போனா அவன் எந்த உருளைக்கிழங்க யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது தானே. அப்ப நான் அதுக்காண்டி என்ன செய்வேன்னா, நான் ஈரப்பிளாக்க உப்படி இதோட பண்ணி உணர்ந்து நானே ஃப்ரை பண்ணி செய்து பாப்பா விட்டு செய்துட்டா விரும்பி எல்லாரும் சாப்பிடுவிடமே தான்.
0: எல்லாரும் வருவோம்.
4: ஆரோக்கியத்துக்கு
0: கண்டிப்பாக உண்மை நல்லது. கடையில் வந்து எந்த எண்ணெய் பாவிப்பார்கள் தெரியாது, அது எப்பொழுதான தெரியாது.
5: சொல்லுங்க. லைன் போடணும் எடுக்கே இல்ல. சரி, நான் சும்மா மனசுல பட்ட கட்டிப்பட்டு போறேன். அவ கேட்டு மெல்லமா செல்லுவோம் பாத்து நான் வானல. நான் பாவக்காய்கறி வைக்கிறது இல்லை, ஆனா அம்மா தான் அங்க இல்ல நீங்க அதை போட்டு எல்லாம் வெட்டு எல்லாம் வைக்கிறவோ மற்ற இந்த வத்தலை எல்லாம் போடுறவோ எனக்கு இந்த பாவக்காய் வந்து கைக்கு மட்டும் நான் பாவக்காய் பக்கமே போறேன் இல்ல, அந்த புட்டுக்கு தானே புட்டு சாப்பிடுக்க அந்த அந்த கூட்டு அந்த கதை இருக்கும் அந்த கூட்டு மாதிரி அதை மட்டும்தான் சாப்பிடுவேன். துண்டை தூக்கிட்டு சைட்ல ஓடுவேன். அது நான் இப்ப பாவக்காய் கறி இனி இல்லையா பாவக்காய் வாய்ப்புனாலேயே மட்டும்படி சாப்பிட மாட்டேன். அதாவது எனக்கு அந்த பாவக்காய் பக்கம் போறதுல விவே சொல்லிக்கல சாப்பிட பாக்கணும் போன ஆசையா கிடக்கு. பாப்போம் ஒன்னு நாள் சாப்பிடுவோம். சரிக்கா நான் அம்மா கிட்ட தான் சொல்லணும் பார்த்தா அம்மா போன் எடுக்கே இல்ல.
0: பரவாயில்ல,
5: நன்றி. நன்றி, கவிதைக்கு வாங்க.
0: வணக்கம்.
6: என்னுடைய அம்மாவும் இலங்கை ஸ்ரீலங்கால இந்த இளநி இளநி இளநி பாவக்காக இளநி இருக்குல்ல யாழ்ப்பாணத்துல, அந்த இளநி விட்டு கவி காய்ச்சுவா அம்மா. இப்ப இல்ல அம்மா பாசவே காய்ச்சுவா சும்மா பாவக்காய் பொறுத்து சாப்பிடலாம்.
0: என்னுடைய நண்பர் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், பாவக்காய் வந்து சில பேர் வந்து சர்க்கரை பொங்கலோட சாப்பிடுவார்கள். அது எப்படி எனக்கு விளங்கவில்ல, நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்வார்கள். அது யாராவது அப்படி சாப்பிட்டிருக்கிறீர்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தர தலைப்பு வந்து பாகற்காய் தான். பாகற்காயில் நீங்கள் சிப்ஸ் மாதிரி சொன்ன மாதிரி சிப்ஸ் செய்யலாம், நிறைய சொப் பண்ணி நீங்கள் அதை குட்டி குட்டியாக சலாட் மாதிரி மேக் பண்ணலாம், கறி மேக் பண்ணலாம், பால்கறி எல்லாம் வைக்கலாம் என்று இன்றைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ரால் எல்லாம் போட்டு பால்கறி காய்ச்சுவார்கள் என்று அப்படி நிறைய விதமான உணவு முறைகள் செய்யலாம். நீங்களும் இணைந்து சிறப்பீங்கள். அழைக்க முடியும் தொலைபேசி 4164 4462 2
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
8: முல்லைச்சிங்கம்.
0: முல்லைச்சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சிங்கம். நீங்க இப்ப வீட்லயா, ரோட்டிலயா, காட்டிலயா, எங்க நிக்கிறீங்க?
8: ரோட்டில.
0: ரோட்டில நீண்ட இடைவெளிக்கு பிறகு. ஆமாம்,
8: நானும் ஒரு பாவக்கா கறி ஒன்றுதான். பாவக்காய் புளிக்கறி.
0: புளிக்கறி.
8: பாவக்காய ஒரு குழு இஞ்சி அளவுல நீளம் நீளமா வெட்டிட்டு அத வந்து நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு கழுவணும். கழுவிட்டு அதை வச்சுக்கொண்டு வெங்காயம் நீளம் நீளமா வெங்காயம் வெட்டி பச்சை மிளகாய் அல்லது கொச்சிக்காய் குறைப்பு மிளகாய்.
0: ஆமாம்.
8: அத நல்லா கீறி கீறி போட்டு துண்டா வெட்டக்கூடாது. அது அப்படியே கீறி விடணும். கீறி விட்டு காம்போடையே போடணும். அதையும் போட்டு உப்பும் புளி, புளி கொஞ்சம் கூட புளி தான் விடணும். கொஞ்சம் கூட புளிஞ்சு புளிய விட்டு நல்லா கொதிக்க வச்சு அது அந்த கொஞ்சம் தண்ணிய விட்டு நீங்க அவிய விட்டு அந்த கூழ் பதத்துல வேணும் அந்த கிரேவியுமே அது எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பெருசா கைக்க மாட்டுது, ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த புளியில இருந்து அப்படிங்கிறது நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: இது தூள் எல்லாம் போடுவதா அல்லது?
8: இல்ல இல்ல, தூள் ஒண்ணும் இல்ல, வெள்ளையாத்தான் இருக்கும். ஆனா மிளகாய் அந்த கொச்சிக்காய் உடைப்புக்கு நாங்க கொச்சிக்காய் போடுறோம். மற்றும் வெங்காயம், மற்றும் இந்த கருவேப்பில வெந்தயம் இதுகள் போட்டு பெருஞ்சீரகம் நச்சீரகம் இதுகள் போட்டு அப்படி எல்லாத்தையும் போட்டு புளிய விட்டு நாங்க அவிய விடுறோம். நல்லா அவிய விடுவோம். அவிய விட்டு
0: விட்டு அவிய விடுவதா அல்லது
8: இளநியும் விடலாம். நீங்க இளநியும் விடலாம். சில பேர் இளநி விட்டு இதுன்றது எங்க வீட்டுல சும்மாயும் காய்ச்சி வேணும். இளநியும் எடுத்து வச்சு இளநி இருந்து இருந்தா இளநி விட்டுனா. ஆனா அந்த குயில் அவிஞ்சு வந்ததுன்னு சொன்னா அந்த அது வந்து இந்த பெருசா கைப்பும் இருக்காது, நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த புளிப்பு தன்மையோட ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க சோத்தோட போட்டு சாப்பிடலாம், நல்ல ரொட்டி இதோட சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.
0: இந்த பாவக்காய் வந்து அந்த கொஞ்சம் வெள்ளியான பாவக்காயா அல்லது
8: நிறைய
0: பச்சையான பாவக்காயா?
8: பச்சையான பாவக்காய். அந்த தோட்ட பாவக்காய் இல்ல, அது அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து நாங்கள் சொல்லுவோம் அந்த பாவக்காய், அந்த பாவக்காய். இப்ப இதுகள் இல்லாம அந்த கொஞ்சம் கைப்பு கூடின பாவக்காய் தான் அது.
0: ஆமா,
8: அது இங்க வேள்மாடுகள்ல இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய பாவக்காயா அது, அந்த பாவக்காய் தான். அதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதை பத்தி சமைச்சு பார்த்தா சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு சமயம் காட்டீங்க.
0: கண்டிப்பா, நீங்க சொல்லும் முறையை பார்க்கும் பொழுது அந்த வாயில இருந்து வீணீர் ஒழுக்கிற மாதிரி இருக்கிறது. இல்ல,
8: நான் சும்மாயே சாப்பிடுவேன். வீட்டை செய்து சும்மாயே சாப்பிடுவேன். அடுத்தடுத்து சும்மா பாவக்காய்
0: சாப்பிடுவேன்.
8: அவ்வளவு டேஸ்டா இருக்கு.
0: ஆஹா, நல்லது. இன்றொருக்க செய்தி பார்க்க வேண்டும். நல்லது.
8: நன்றி.
0: ஆமாம் ஆமாம், நன்றி
8: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம், தேவதாஸ் காய்கிறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நானும் சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
9: அப்போ பிஸியா போயிடுது, அதில் நடுக்கே நான் போடுது போன்.
0: ஆமாம், நான் காணவில்லை, அப்போ விட்டுவிட்டேன்.
9: கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் கதைக்கே நான் போயிட்டு. எனக்கு எங்க அம்மா வைஃப் கறியா சமைக்கிற பாவக்காய் நல்ல வடிவாச்சு அமைப்பினோம், நல்ல பிரட்டல் கறி வைப்பினோம். எனக்கு தோட்டத்துல பாவக்காய் இருக்குது, அப்ப எனக்கு வசதியான நேரம் உள்ள நேரத்துல உண்ட ரெண்டை பிடி கொண்டு வந்து ஸ்லைடா வெட்டுவேன், மெல்லிசா வெட்டி போட்டு உள்ளுக்குள்ள விதிகள் அதுகளை எல்லாம் எடுத்து போட்டு நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் தூள் போட்டு மிளகு தூளும் போட்டு கொஞ்சம் கலந்து நல்லா கலந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour அப்படியே வைப்பேன் ஊர்வத்துக்கு. இப்படி வச்சுட்டு கொஞ்சத்தால எடுத்து அப்படியே இது இருக்குதான் அது மைக்ரோவேவ் இல்லாட்டி என்ன
0: ஃப்ரையர்
9: மற்றது இதுக்குதான் ஏர் ஃப்ரை இருக்குதான் ஏர் ஃப்ரையருக்க போட்டு விட்டேன்டா ஒரு ஒரு 20 minutes பிறகு எடுத்தோம்னா அப்படியே நல்ல முறுமுறுக்கவா இருக்கும், நல்ல பொறிச்ச மாதிரி நல்ல சிற்றுமா இருக்கு, நல்ல எனக்கும் விருப்பம் என்ன தங்கச்சி மகளுக்கும் விருப்பம் ரெண்டு பேரும் போற வார நிலைமையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டு போவோம், நல்லா சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, கொஞ்சம் கைப்பும் புளி என்ன உப்பு தூள் மிளகு தூள் எல்லாம் போட்டபடியா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். எந்த நேரம் நாங்க எடுத்து சாப்பிடலாம், இந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும், ஈஸியாக இலகுவாக சமைக்கக்கூடியது, மிளகட்டி செய்ய தேவையில்லை, ஒரு ஒரு 20 minutes எல்லாம் முடிஞ்சிடும், சாப்பிடக்கூடியதா இருக்கும்.
0: அத்துடன் அது வந்து ஆயிலும் இருக்காது, அந்த
9: ஆயில் ஒன்றும் இல்லை, ஏர் ஃப்ரைல செய்யறதால நாங்கள் ஆயில் ஒன்றும் விட தேவையில்லை. தேவைண்டா நாங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து பெருசா வட்டம் வட்டமா வெட்டி போட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் பிறகு அதை போட்டோம் என்றால் அதுவும் ஒரு பொறிஞ்சு விறக்குல நல்லா இருக்கும், சேர்த்து சாப்பிடக்கல வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடக்கல நல்லா இருக்கும். பாவக்க
0: சும்மாவே சாப்பிடலாம்,
9: எந்த நேரம் நாங்கள் எடுத்து போட்டு கொண்டே இருக்கலாம், அவ்வளவு கைக்கிறதாயும் தெரியாது, டேஸ்டாயும் இருக்கும் அது சாப்பிடுறதுல.
0: சில பேர் குட்டி குட்டியை வெட்டி காய வைத்து அந்த வத்தல் செய்த பொரிப்பார்கள், அதுவும் நன்றாக இருக்கும்.
9: அது ஊர்ல அப்படி செய்யறது கூட பாவக்காய் விறக்குல வத்தல் செய்து வச்சிட்டு இந்த பாவக்காய் இல்லாத காலத்துல சமைச்சு சாப்பிடுவீங்க, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு. கூடுதலாக காலத்துல மலிவா இருக்கிற நேரங்கள்ல வெட்டி காய விட்டு அதை விண்டர் டைம் எல்லாம் சாப்பிடலாம். இப்ப நான் சாப்பிடுற முறை இதுதான், எனக்கு இலங்கு வாயம் இருக்கு, சாப்பிடுறது பெரியா சாப்பிட்டு பிடிச்சிடலாம்.
0: எண்ணெயும் இல்லை, உடம்புக்கு நல்லது,
9: எண்ணெயும் இல்லை, எண்ணெய் துப்புரவா பாவிக்க தேவையில்லை, அது நல்ல ஏர் ஃப்ரைல பிரிஞ்சு வரக்குள்ள நல்ல முறுமுறுக்க இருக்கும், அது நல்லா இருக்கும்.
0: நேயர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் கவிதைகளுடன் உங்களை பிடித்த பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2222.
10: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு.
13: ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ராஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: சிஎம்ஆர் தமிழேஷ்டியில் நீங்கள் ஒரு மணி வரை இனி கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164-6422-22.
0: கனடாவின் முதல் எச்டி, இது தமிழ் எச்டி.
1: படித்ததில் பிடித்த ஒரு சிறு கவிதை. உறவுகள் உடையாமல் இருக்க நான் தினமும் உடைந்தேன். உறவுகள் உடையாமல் இருக்க நான் தினமும் உடைந்தேன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று ஜோசித்தே எனக்கு நானே பலமுறை அநீதி இழைத்திருக்கின்றேன். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று ஜோசித்தே எனக்கு நானே பலமுறை அநீதி இழைத்திருக்கின்றேன். அவர்களின் மனம் உடையக்கூடாது என்று என் மனதை தினமும் உடைத்திருக்கின்றேன். அவர்களின் மனம் உடையக்கூடாது என்று என் மனதை தினமும் உடைத்திருக்கின்றேன். அவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று என் வழிகளை அமைதியாக விளக்கியிருக்கின்றேன். அவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று என் வழிகளை அமைதியாக விழுங்கியிருக்கின்றேன். யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று என் உண்மைகளையே பலமுறை நானே மறைத்திருக்கின்றேன். யாரும் என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்று என் உண்மைகளையே பலமுறை நானே மறைத்திருக்கின்றேன். ஒருவரை இழக்கக்கூடாது என்று என் தேவைகளையும் என் ஆசைகளையும் என் நிம்மதியையும் ஒவ்வொன்றாக விட்டுக் கொடுத்திருக்கின்றேன். ஒருவரையும் இழக்கக்கூடாது என்று என் தேவைகளையும் என் ஆசைகளையும் என் நிம்மதியையும் ஒவ்வொன்றாக விட்டுக் கொடுத்திருக்கின்றேன். எல்லோரையும் காப்பாற்ற நினைத்த நான் முடிவில் என்னை மட்டும் காப்பாற்ற மறந்துவிட்டேன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: நேயர் சுதா அவர்கள் விரும்பி கேட்ட அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராமன் குரல்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர் வணக்கம்.
5: வணக்கம். உங்களோட கவிதை கேட்டு நான் நல்ல சிறப்பா இருந்தது. உண்மையில கவிதை நானும் மனதால நினைச்சிருந்த உறவுகள் வந்து இதற்கேக காப்பாற்றும், நானும் உறவுகளை காப்பாற போறான்னா அவர் உறவுகளும் என்ன புரிந்து கொள்ள இல்ல. அதாவது உங்களோட கவிதையை கேட்கின்ற போது எனக்கு அந்த நினைவு வந்தது. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மற்றது என்னுடைய கவிதை வந்து காதல் அண்டும் இல்ல, இல்ல ஆண் பெண்ணண்டும் இல்ல, ஒரு நட்பு நட்பு கவிதை. மௌன கீர்த்தனம் மரிய மௌன கீர்த்தனம் மரியாதையே எங்கள் நட்பின் தெய்வீக ராகம். இதுதான் கவிதைக்கு தலைப்பு. பூவின் பூவின் மென்மையோடு புவிதன்னிலே புன்னகையோடு மிளந்த நம் நட்பு, மரியாதையும் கண்ணியமுமே எம் நட்பின் அழகிய மூல மந்திரம். அந்த மந்திரம் மனக்கூட்டினில் நித்தமும் ரீங்காரமாய் ஒழித்திடும் நம் நட்பின் மௌன கீர்த்தனம். வார்த்தைகளின் ஒளியின்றி இன்று மௌனத்திரை சூழ்ந்திடினும் தூய அன்பின் அலை வேகத்தை இனி யாரால் தான் தடுத்திட முடியும். இது இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் என்னும் மகந்தியற்ற அன்பு நதி ஊற்று. உதடுகள் தாண்டி உள்ளத்தின் ஆழத்தில் ஆன்மா பேசும் மௌன கீதம் இது. பரம்பொருளின் பரம்பொருளன்றி இந்த நட்பு இலக்கணத்தை எவர் மாற்ற முடியும். வெளி நோக்கிய பந்தமெல்ல நம் நட்பு, விண்ணவன் பவன் செய்யாது தந்த பொக்கிசமே நம் பேரன்பு. படைத்தவன் ஒருவன் அறிவான் நம் நட்பை, முத்தாய் அவனேன் பாதுகாக்கிறான் என்று. நம் நட்புக்கு முகவரியோ உருவமோ தேவையில்லை, மானுடம் கடந்த தெய்வீக பரிமாணம் இது. தாய்சே பாசத்தின் தூய வடிவமாய் பண்பும் பணிவும் நிறைந்த பேரன்பு. படைத்தவன் அருள் பார்வையால் பனி போல் நம் கவலைகள் உருகிட நம் நட்பு புவியில் புன்னகையோடு மீண்டும் மலரும். நாமோ அந்த பரந்தாமனின் செல்ல குழந்தைகள், நாலு நன்மையை சிந்திப்போம், நாராயணன் நாமத்தை நாவல் தினந்தினம் உச்சரிப்போம். நம் உயர்வை நாமே கண்டு குழந்தையின் கள்ளமில்லா தூய மனதோடு இணைந்து இதய பூர்வமாக மகிழ்ந்து கொண்டாடுவோம். நீ சாதிக்க வந்தே பூமியில் அவதரித்தாய், சரித்திரம் படக்கவே எழுந்த தீரமிக்க ஆன்மா, உன்னை நீ முழுமையாய் நம்பு. உனக்குள் உறங்கும் பிரபஞ்ச ஆற்றல் அகிலம் வியக்க வெளிப்படும். நிச்சய நீ வெற்றி வாகை சூடுவாய், உனக்காக என் கண்களை மூடி நெஞ்சுருக இறைவனை அன்றும் துதித்தேன், என்னாலும் எதிர்பார்ப்பொன்றை துதிப்பேன். நீயோ வான்மட்டும் கோபிடமாய் உயர்ந்து நிற்கும் வேளையில் சாலையெல்லாம் உன் பெயர் எதிரொலிக்க நானே உதட்டில் புன்னக சூடி நட்பெண்ணும் மலர்தூவி உன்னை வாழ்த்தி வரவேற்பேன். நன்றி.
4: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதை அழகான கவிதை, அழகான வரிகள் நிறைந்த கவிதை. வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி. உங்களோட அன்பான நன்றி. எனக்கு எனக்கு அம்மா அந்த விஷயத்துக்கு அங்க இருந்து மெசேஜ் வருதோட அதையும் பார்த்து பார்த்து வாழ்த்து கொண்டிருந்தேன்.
4: நீங்க கேட்ட முதல் ஒரு பாடல் கேட்டிருந்தீர்கள் 24 திரைப்படத்திலிருந்து, அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றேன்.
5: நன்றி நன்றி
4: நன்றி
5: நன்றி நன்றி.
4: ரகுமானுடைய சேமிப்பில் அர்ஜித் சிங் மற்றும் சின்மையின் குரலில்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ரஜி, நான் நிர்மலா இருக்கிறேன்.
6: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
7: ஆமாம், நலமா இருக்கிறேன்.
6: சாப்பிட்டீங்களா?
7: சமைச்சு முடிஞ்சதா? நீங்க கவிதை கேட்கறீங்க, நான்
6: ஆமா நல்லது சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம்.
7: ஆமா, பெருங்கடலின் நடுவே விழிகள் ஒட்டை, பெருங்கடலின் நடுவே விழிகள் ஒற்றை, மலைத்துளியாய் போல கோடி மனிதர்கள் வாழும் உலகில், கோடி மனிதர்கள் வாழும் உலகில் அடையாளமற்று நகர்கிறது என் நிழல். முகவர்கள் யாவும் தொலைந்து போக முகமூடிகள் மட்டுமே மிச்சமுள்ளன, முகமூடிகள் மட்டுமே மிச்சமுள்ளன. யாரென்று கேட்கும் மனிதர்களும் தானே என்னை தேடி நடுவே கொள்கின்றன. பெயரோ புகழோ பெருமையோ இன்றி, கூட்டத்தோடு கூட்டமாய் கரைவது ஏனோ, கூட்டத்தோடு கூட்டமாய் கரைவது ஏனோ. சுபத்தை இழந்து வாழும் கனங்கள் சுவாசம் இருந்தும் மரணத்துக்கு சமம், சுவாசம் இருந்தும் மரணத்துக்கு சமம். இருப்பினும் அடையாளமற்ற மௌனத்தில் ஒரு தனிப்பெரும் கருத்தினுண்டு. எதிர்பார்ப்புகளின் பாரம் ஏதுமின்றி கோபக்கார கொம்மாவை கொடூரமில்லை, நேசம் மிகவும் கொண்ட கடல். நன்றி,
6: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. நீங்கள் உங்களுடைய நேரத்திலும் இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
7: நன்றி நன்றி, வணக்கம் ரஜி.
6: நன்றி.
7: நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன், அதாவது ஒரு கவிதையை சொல்லிட்டு போகும் வந்து.
6: ஆமாம், நீங்கள் சொன்னீர்கள், நான் ஜோசித்தனா, நீங்கள் புதன்கிழமை என்று சொன்னீர்கள், அப்போ நான் ஜோசித்தேன் அப்பொழுது.
7: ஓ
6: ஆமாம்,
7: நாளைக்கு நாளைக்கு
6: ஒரு மாதமா அல்லது
7: இல்ல? நான் 6 மாசம் நின்றுதான் வருவேன்.
6: 6 மாதம் நின்றுதான் வருவீங்க, ஆனா நீங்க அங்க நின்று உங்களோட கதைக்கலாம், வாட்ஸ்அப்ல எல்லாம் கதைக்கலாம்.
7: ஓம் ஓம் வாசன் சொன்னது.
6: நல்லது, நன்றபடியாக போயிட்டு வாருங்கள். இந்த பாடலும் கேட்டு, உங்களுடைய பாடல் வந்து, நீங்க கேட்ட பாடல் வந்து விடுதலை திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
7: ஆமாம், பலினுடைய காட்டு மல்லி
6: கேட்டு பாருங்கள். நன்றி
7: நன்றி நன்றி, வணக்கம்.
6: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில், இளையராஜாவினுடைய வரிகளில், இளையராஜா மற்றும் அனஞ்சா பட்டின் குரலில்.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: காலமும் கதை சொல்லும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. காலமும் கதை சொல்லும். நாம் கடந்து வந்த பாதைகளை பற்றி, சிரித்த நாட்களை பற்றி, கண்ணீர் மறைத்த இரவுகளை பற்றி. நாம் கடந்து வந்த பாதைகளை பற்றி, சிரித்த நாட்களை பற்றி, கண்ணீர் மறைத்த இரவுகளை பற்றி. நேற்று நம்மை காயப்படுத்தியவர்கள் இன்று ஒரு நினைவாகி போவார்கள். நேற்று நம்மை காயப்படுத்தியவர்கள் இன்று ஒரு நினைவாகி போவார்கள். நாம் இழந்த சில உறவுகள் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடமாகும். நாம் இழந்த சில உறவுகள் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடமாகும். மாறாதது எதுவுமில்லை, மாறாமல் இருப்பது நினைவுகள் மட்டுமே. சில கதைகளுக்கு முடிவிருக்கும், சில கதைகள் முடிந்த பின்னும் மனதில் வாழும். சில கதைகளுக்கு முடிவிருக்கும், சில கதைகள் முடிந்த பின்னும் மனதில் வாழும். நாம் மறந்துவிட்டோம் என்று நினைத்தாலும் காலம் அதை மீண்டும் நினைவூட்டும். நாம் மறந்துவிட்டோம் என்று நினைத்தாலும் காலம் அதை மீண்டும் நினைவூட்டும். நாம் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளையும், நாம் வாழாமல் போன தருணங்களையும் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையை ஒரு அழகான கதை என்று காலமும் நமக்கு கற்றுச் சொல்லும். நாம் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளையும், நாம் வாழாமல் போன தருணங்களையும் ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது நம் வாழ்க்கை ஒரு அழகான கதை என்று காலமும் நமக்கு கற்றுச் சொல்லும். அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து. MSV-யினுடைய வரிகளில் முத்துலிங்கத்தும் அவர்களுடைய குரலில், மன்னிக்கவும், MSV-யினுடைய இசையமைப்பில் முத்துலிங்கத்தினுடைய வரிகளில், KG ஜேசுதாஸ் மற்றும் சாவித்திரியின் குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தாஜி, நான் மதன் கலைக்கின்றேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு சிறு கவிதை ஒன்று எழுதி வச்சுக்கிறேன் சொல்றேன். என்ன
1: சொல்லுங்க?
2: சோவன்று பொழியும் மழை சொந்தம் தேடியா மண்ணை வந்து அடைவதில்லையே. சோவன்று கதறும் எந்த ஒரு உயிரையும் அன்பு கொடுக்க ஓடி வருவதே உண்மையான சொந்தம். மண்ணுக்குள் இருக்கும் புதையல் தேடினால் கிடைத்துவிடும். நல்ல இதயத்துக்குள் இருக்கும் அன்பு எங்கு தேடினாலும் கிடைக்காது. கார் மேகத்துக்குள் இருக்கும் மலைத்துளி கண்ணுக்குள் தெரிவதில்லை. உயிர் சொந்தம் யார் உலகில் கண்டாலும் உயிர் கொடுக்க வரும் சொந்தத்தை கண்டால் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் ஓடி வந்துவிடும். ஓடி வரும் ஆற்று மணல் ஓடிவரும் ஆற்றிலே திருமணல் ஓடிவிடும். பெரும் கல்லு அசையாது. பெரும் மனசோடு இருந்தால் என்றும் பெரும் சொந்தமாக வாழ்க்கை நிலைத்திருக்கும். அவ்வளவுதான்.
1: ஒரு அர்த்தமுள்ள ஒரு அழகான கவிதை. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி நன்றி. இந்த படகம் சொந்தம் எப்போதும் அந்த படகம்
1: சொந்தம் எப்போதும். சுசீலாவும் டிஎம்எஸ் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி.

0: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 டாலர் முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மென்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட டிஎம்எஸ்இன் குரலில் ஒழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடம் இந்த விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட் பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வகுப்புகள்
2: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344
4: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேற், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

தக தின தின தின நக நக நக தட்டுக்கு தான தான தான திக்கிட்ட திக்கிட்ட தகின தான தாக்கு தான திக்கிட்டக்க தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதின பனிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைனா நீ கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay, no problem indigenam.
4: Bar kalamu closing that adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa dad, Selvam.
3: Sari, sari.
7: Relax Well Mattress வழங்கும் Back to School Sale பலரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிடலன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்பரோ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே, பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

0: Simran.
1: Knakina tilele. Knakina.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில ஸ்கிராச் ப்ரோ, ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

0: வாழறோம். 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462. அமைய கற்பிக்கப்படுகின்றன. talentaacademy.ca.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கே, பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கே, பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: மனுஷா கைலாசா.
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
2: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: உனக்கு இன்னும் என்னென்ன தெரியும்?

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 23 செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் 9 வரை எங்களது வளமையான 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி 24 மணி நேர காட்டளை பொழுதுகளில் இணைந்திருக்கலாம். இதுவரை இடைவிடா இசை மலையுடன் இணைந்திருந்த நேர்கள் 5:09 வரை உங்கள் நேர் நிகழ்ச்சிகள் பலவற்றுடன் இணைந்திருக்கலாம். 5:06 வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 6:07 வரை இன்றைய நாளில் பல்வேறு விதமான விளையாட்டு மற்றும் புதிய செய்திகள் பலவற்றுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 7:08 வரை திரை இசை புதிர் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். திரை இசை புதிர் நிகழ்ச்சியை தொடர்ந்து 8:09 வரை நில் பல் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. நேர்களை அழையுங்கள். 416-6444-2222

0: மனத்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்த போதிலும் அது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு அரசியலமைப்பு திருத்தமாகும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் குழாய் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மேல்மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜகத் அங்ககே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த அடுத்த 3 மாதங்களில் 70,000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்திற்கு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயற்படும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார். கேரளாவில் தனியார் சுரங்க நிறுவனத்திடம் 3.28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், அவரது மகள் வீணா மற்றும் மருமகன் முகமது ரியாஸ் ஆகியோர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிய நிலையில் காவல்துறை விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. சோப் ஷாம்பு உட்பட்ட பொருட்களில் சைவம் அசைவ குறியீடு பதிக்கும் வகையில் பொதி செய்யும் விதிகளில் மத்திய அரசு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. NDP கட்சி நேற்று திடீர் தேர்தலை அறிவித்திருக்கின்ற நிலையில் சென்டர் BC கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பீட்டர் மிலோபார் மற்றும் ஏனைய 6 உறுப்பினர்கள் மீண்டும் பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ் கட்சியில் இணைந்திருக்கின்றனர். உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்குப்பதிவு நடைபெறும் வரை மாகாண தேர்தலை அறிவிப்பதை தள்ளி வைக்க வேண்டும் என்ற தங்கள் ஆலோசனையை பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் ஈபி புறக்கணித்ததால் அக்டோபர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். தொழிலாளர் சட்டமாற்றங்கள் போன்ற அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான மசோதாவை இந்த வாரம் அரசாங்கம் தாக்கல் செய்ததை தொடர்ந்து முக்கிய திட்ட தொடக்கங்கள் குறித்த முடிவுகளை வெளியிடுமாறு கன்சர்வேட்டிவ் கட்சியினர் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய 2 தரப்பினரும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் தீவன கட்டுப்பாட்டு சட்டத்தை அமெரிக்கா விமர்சித்திருப்பதோடு அது தணிக்கைக்கு வழிவகுக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்திருக்கின்றது. G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்த போதிலும் அது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு அரசியலமைப்பு திருத்தமாகும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் குழாய் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை முறையான ஒழுங்குமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மேல்மாகாண முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜகத் அங்ககே கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்த அடுத்த 3 மாதங்களில் 70,000 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்திற்கு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயற்படும்
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மாலை நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை பற்றி பார்ப்போம். தற்போது 18 பாகை செல்சியஸாக வெப்பநிலை நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது 8 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. அதேவேளை நாளைய தினம் 24 தேதி செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 19 பாகை செல்சியஸ் அதிகூடுதலான வெப்பநிலை. இரவு பொழுதில் நேர்களை 5 பாகை வரை வெப்பநிலை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் இந்த வெப்பநிலை என்ற வகையில் 5 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக நாளை இரவு பொழுது வெப்பநிலை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். தொடர்ச்சியாக வானம் மிக பிரகாசமாக காட்சி அளிக்க இருக்கின்றன. பகல் பொழுதுகளில் வெப்பநிலை வருகின்ற சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய தினங்களில் உயர்வடைய இருக்கின்றது. காற்று தற்போது மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும். அதேவேளை காற்றின் வேகம் 46 கிலோமீட்டர் வரை மணிக்கு வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அலையுங்கள் வளமை போல். எங்களது 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கம். நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து அழைக்க விரும்பினால் பல்வேறு நாடுகளிலிருந்து எங்களுக்கு நேர்கள் தங்களது விருப்ப பாடல்களை அழைத்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நோர்வே ஜெயா, ஆஸ்திரேலியா பாஸ்கரன், சுவிஸ்லாந்து ஆஸ்திரேலியா விஜயன், சுவிஸ்லாந்து பாஸ்கரன் என்று பலர் இப்போது இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, இந்தியா, சென்னை என்று பல இடங்களிலிருந்து நேர்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் இணைய வேண்டுமென்றால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எங்களது தொலைபேசி இலக்கம் 416-6444-6222. இது தொலைபேசி இலக்கம். இந்த தொலைபேசி இலக்கம் தான் எங்களது வாட்ஸ்அப் இலக்கமும். அந்த வாட்ஸ்அப்பில் உங்களது வாட்ஸ்அப்பினூடாக இந்த இலக்கத்தை பதிவு செய்து அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, எங்களது பல்வேறு நேயர் சம்பந்தமான நிகழ்ச்சிகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். நேயர் வானொலி, சிஎம்ஆர் வானொலி எப்பொழுதுமே நேயர்களது நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கும். நிகழ்ச்சியில் இந்த வேளையில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நான் மதி கதைக்கனுப்பி இருக்கிறீங்க.
0: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: ஓ நான் நலமா இருக்கேன்.
0: என்ன பாடல் குழந்தைங்க
1: இன்னைக்கு பாடல்? புது புது தங்கள் படத்துல இருந்து எடுத்து நான் விட வாயின்
0: பாட்டு. சரியா கஷ்டப்படுவார் என்ன ராஜா சார்.
1: ஆமா,
0: அப்படி ஒரு பெரிய அந்த இளவட்டங்களை எல்லாம் ஒரு கிழக்கு கிழக்கிய பாடல் ஒலிக்கும். நன்றி மதி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: இந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி வவுனியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியாவைச் சேர்ந்த இளம் ஆசிரியை மின்னேரியாவில் மர்மமான முறையில் உயிரிழப்பு என்ற செய்தி வந்திருக்கின்றது. வவுனியாவைச் சேர்ந்த இளம் ஆசிரியை மற்றும் சமூக செயற்பாட்டாளர் புலனுறுவை மின்னேரியாவில் உள்ள விடுதியொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள செய்தி பரவலாக சமூக வலைத்தளங்களெங்கும் உலா வருகிறது. உயிரிழந்தவர் வவுனியா கோவில்குளம் இந்து கல்லூரியின் ஆசிரியை வனிதா சேனாதி ராஜா என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அவர் வவுனியா விசேட காணி மத்தியஸ்த சபையின் உறுப்பினராக செயற்பட்டதுடன் கலை இலக்கியம் மற்றும் சமூக மேம்பாட்டு உள்ளிட்டு பல துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியிருந்தவர். மின்னேரியா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்குள்ள விடுதியொன்றிலிருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் அவரது மரணம் சந்தேகத்துக்கிடமான மரணமாக கருதி விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றன. வனிதா சேனாதி ராஜாவின் திடீர் மரணச் செய்தி வவுனியா சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கலை இலக்கியம் மற்றும் சமூக செயற்பாடுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தவர். சமூகத்தினரால் மதிக்கப்பட்ட ஒருவராக இருந்தவர். பிரேத பரிசோதனை மற்றும் போலீஸ் விசாரணைகளின் பின்னரே மரணம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வனிதா என்ற அந்த மிகச்சிறந்த ஒரு இலக்கிய ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர், எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விடயங்களையும் மிக ஆணித்தரமாக நேர்மையாக யார் முன்னிலையிலும் எடுத்து சொல்லுகின்ற ஒரு நேர் பட பேசுகின்ற ஆற்றல் கொண்டவர். அது மட்டுமல்ல, பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பெண்ணியல் சார்ந்த பல்வேறு விடயங்களில் முனைப்புடன் செயற்பட்டவர். கலை இலக்கிய ஒன்று கூடல்களாக இருக்கலாம், மேடைகளில் இடம்பெறுகின்ற பட்டி மண்டபங்களாக இருக்கலாம், அல்லது மிகச்சிறந்த கலை இலக்கிய ஆளுமைகளது நிகழ்வுகளாக இருக்கலாம், அனைத்து நிகழ்வுகளிலும் தவறாது கலந்து கொள்ளுகின்ற ஒரு முற்போக்கு சிந்தனை மிக்க மாணவி அல்லது ஆசிரியை என்று பல பல்முக ஆளுமைகளை தென்னகத்தே கொண்டிருந்தவர் வனிதா சேனாதி ராஜா. அவரது இறப்பு பலருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொதுவாகவே எந்த விடயத்தையும் ஒரு அலைக்காக தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடியவர், எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்பவர் அல்ல, சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர். அவர் மீது அவதூறுகள் பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு முற்போக்கு பெண்மணியாக விளங்கியவர். பலருக்கும் பல்வேறு விடயங்களில் விடயங்கள் சம்பந்தமாக ஆறுதலாக அவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற உயர்ந்த ஆளுமை கொண்டிருந்தவர். நல்ல உளவியல் சார்ந்த பயிற்சி பட்டறைகள் பலவற்றில் கலந்து கொண்டு அதன் மூலம் பல்வேறு சமூகத்தினரிடையே உளவியல் சிந்தனைகளை வளர்த்து வந்தவர். தன்முனைப்பு மிக்கவர், ஒரு ஆசிரியர் என்பதற்கு மேலாக சுய தொழில் முயற்சிகளில் அதிக ஆர்வம் காட்டி வந்தவர். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் வாய்ந்த வனிதா சேனாதி ராஜா தன்னை மாய்த்து கொண்டது தனியே வவுனியாவில் மட்டுமல்ல, தமிழ் சமூகம் எங்கிலும் அவர் நன்கு அறியப்பட்டவர். பல திரைப்படங்கள், ஈழத்து திரைப்படங்கள் பலவற்றிலும் நடித்த, அந்த திரைப்படங்கள் மூலம் பல்வேறு செய்திகளை உலகத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு நடிகையும் கூட. குறிப்பாக ஈழத்து பிரச்சனைகளை ஆங்கில திரைப்படங்கள் ஊடாக வெளி உலகத்துக்கு எடுத்து சென்ற பெருமையும் வனிதா சேனாதி ராஜாவுக்கு இருக்கின்றது. அவ்வாறு பல்முக தன்மை கொண்ட வனிதா சேனாதி ராஜா என்ற அந்த சமூக ஆர்வலர் இன்று இந்த உலகத்தை விட்டு மறைந்திருப்பது தமிழ் சமூகம், தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள், தமிழ் சார்ந்த பெண்ணியல்வாதிகள் பலருக்கும் மிகப்பெரிய இழப்பாக மாறியிருக்கின்றது. அவரது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கின்றோம்.
3: ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்ன சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க. அப்படிதான்

சொசோ என்னடா சோட ஐயோ

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்
2: தேவதாஸ் காய்கிறன், நீங்க சுகமா இருக்கின்றீர்களா?
1: ஓ நலம் நலம் தேவதாஸ், நீங்கள் நலம் தானே?
2: நாங்கள் சுகமா இருக்கின்றோமோ, வெளியில் நிற்கிறோம். அதாவது முதல் நீங்க சொன்ன நிகழ்வு, அதாவது வனிதா சீனா ராஜாவினுடைய இழப்பு அளப்பரியது. அவனுடைய ஆயுள் போன இடையில் போனது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். அவனுடைய ஆத்மா சாந்தியோடு ஒன்று வேண்டிக் கொண்டு உண்மை விளம்பி பொதுசன விரோதின்னு சொல்வார்கள். நல்லதை செய்பவர்கள் உண்மையை சொல்பவர்கள் வாழ்வது கஷ்டம். அதான் இந்த நாட்டில் பலருக்கு அதை பிடிக்காத வேலை, அதில் துரோகம் செய்திருக்கிறார்கள். நைக்கிறேன் அப்படித்தான், அதாவது வாழ முடியாது. எல்லாரும் விட வயதுதான் நல்லவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பெரிய மனவேற்றத்துக்குரியது. அத்துடன் நான் கேட்கிற பாட்டு, உண்ணா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா கற்றுக்கொள்ளணும் என்ற பாட்டு ஒன்று இருக்கு, அந்த பழைய பாட்டு. அந்த பாட்டை விரும்புகிறேன்.
1: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: ஆமாம், அந்த பாடல் ஒன்றா இருக்க கத்துக்கணும் பாடல் ஒளிபரப்பாகும். இப்பொழுது நாங்கள் அமெரிக்காவின் பல்வேறு விதமான பயணம் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நாட்டுக்கு நுழையும் பயணிகளின் கைபேசி, மடிக்கணனி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை ஒரண்டல்லது எவ்வித சந்தேகமின்றி ஆய்வு செய்ய முழு அதிகாரம் கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அமெரிக்காவின் அண்மைய எல்லை பாதுகாப்பு வழிகாட்டுதல்களின்படி இந்த சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா செல்லும் பயணிகள் தங்களின் டிஜிட்டல் தனி உரிமையை பாதுகாக்க பல்வேறு விதமான வழிகளை, முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவ்வாறான பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது.

0: பெண்மானில சுமதியின் வெட்டிங் வருதுல்லே.
1: ஓமண்ணா அண்ணியும் வரணும்ன்றப்ப
0: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதாப்ல?
1: வேற எங்க, அக்ஷத் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
2: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்ந்தார். வணக்கம்.
5: வணக்கம் வாசனா, இதை நீங்கள்
4: நலம் இது ஏன்? நன்றி
5: நன்றி. நான் இன்றைக்கு தலைவன் தலைவி படத்துல இருந்து வடியம் போட்டல மிட்டாய் அந்த பாடல் கேட்கலாமா?
4: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, இது ஏன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமை.
5: நன்றி, வணக்கம்.
4: நேரம் இப்பொழுது சரியாக 5:31. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். மாலை நேர ஒளிபரப்பில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 6 மணி வரை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை வழமை போல் எங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான தகவல்களுடன் 7 மணி வரை பயணிக்கும். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை புதிர் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அந்த திரை இசைப்பது நிகழ்ச்சியின் நிறைவின் பின்னர் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை வழமை போல் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். எங்களது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நேர்கள் கலந்து கொள்ளலாம். அல்லது எங்களது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது, அதே இலக்கத்தின் ஊடாக நீங்கள் 416-6444-2222 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை அழுத்தியும் நீங்கள் எங்களது நிகழ்ச்சிகளில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள முடியும். நேயர் வானொலியான சிஎம்ஆர் வானொலியில் நீங்கள் எஸ்டியாக இருக்கலாம், எஃப்எம் ஆக இருக்கலாம், அந்தந்த தொலைபேசி இலக்கங்களே வாட்ஸ்அப் இலக்கங்களாக பயன்படுத்தி வாட்ஸ்அப் செயலியூடாக பாடல்கள் விரும்பி கேட்கலாம்.

0: அது சந்தோஷ் நாராயணனின் கைவண்ணத்தில் அத்தனை இசையமைப்பு மற்றும் பாடல்கள் ஒழித்தோ. இந்த நேரம் 5:36 நேர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 23 திகதி. இன்றைய நாளிலிருந்து இன்னும் சரியாக 100 இருக்கின்றன இந்த 2026 நிறைவுக்கு வருவதற்கு. அந்த 100 கவுண்ட் டவுன் இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது. நாங்கள் மற்றொரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கப் போகின்ற நாட்களை இப்போது எண்ணத் தொடங்கி இருக்கின்றோம். 2027 பிறப்பதற்கு 100 இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்களே. நேர்கள் சிஎம் மார்த்தாமல் எஸ்டியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
0: நேரம் இப்பொழுது 5:38. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அத்தனை நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைக்கின்ற நேரம் இது. இந்த வேளையிலே இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர், வணக்கம்.
3: எனக்கு வந்து ஊமை கண்ட கனவு படத்துல இருந்து தனிச்சென்ற காற்று வாங்க பாடல்.
0: ஊமை கண்ட கனவு
3: என்ன?
0: ஊமை கனவு காணலாம், ஆனா சொல்லல அது என்ன எல்லாருக்கும் சொல்லலாம், எங்களுக்கும் புரிய வேணும்.
3: புரியணும், அதுதானோ எல்லாருக்கும் சொல்லலாம். மற்றவாக்கு அத மரணித்தவாக்கு எனது அகவ வகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன்.
0: நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம் வாசன், இது ஸ்பீச்சரன் பேசுறேன்.
0: ஸ்பீச்சரன் வணக்கம்.
5: வணக்கம். இது நான் பாடும் பாடல் சீர்கொண்டு வா வெண்மகமே. இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை துளிரும் கோலம், இதுவே இனி நிரந்தரம்.
0: நல்ல திரைப்படம் நான் பாடும் பாடல், சிவகுமார் நடிப்பில் வந்தது.
5: சாரும் ஜானையும் படித்த பாட்டு.
0: அது ஒரு உண்மை கதை என்று சொல்வார்கள், நான் பாடும் பாடல் திரைக்கதை.
5: நல்ல படம். அந்த படத்துல இந்த பாட்டை கேட்போம் யோசிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம் தாரணி, தலைக்கிறேன். எப்படி இருப்பீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்க நலமா?
6: ஓ நான் நல்ல சோமா இருக்கேன்.
0: வேலையா?
6: வேலை முடிஞ்சு இப்போ வடிக்கிற போறேன். அடுத்து வேற டப்பண்ட காலத்துல வந்து எனக்கு பாட்டு வந்து இன்னைக்கு திருமணம் என்ன நிக்கா படத்துல இருந்து கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் அந்த பாட்டுக்கு.
0: திருமணம் எனும் சரி, அதான நிக்கா சாதாரணி
6: முஸ்லீம்ல திருமணத்தை நிக்கா வந்து சொல்றாக்கும்.
0: என்ன சிஎம்ஆர் நேர்களே, என்ன லேசுப்பட்டாக்கலாம்.
6: எங்களுக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், உங்களுக்கு
0: தெரியாது கொஞ்சம் ஏர்கள் சும்மா அந்த மாதிரி என்ன வீச்சறுவாடுகள். நன்றி
6: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் நலமா?
2: நலம் தான், நன்றி நன்றி. பாடல் வந்து மின்னலை வடத்திலிருந்து வசீகராய் நெஞ்சு இணக்க போன் மாதிரிதாங்க பாடல்.
0: அதுதான் வசீகராய விடக்கட கொண்டுறவனும் என்ன.
2: ஆமாம்,
0: நன்றி நன்றி நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன், பவர் எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
7: நான் நலமா வச்சாமா உங்களை நிகழ்ச்சியை கேட்டுருக்கேன். தம்பி இடையன் தம்பி மனைவிக்கு இன்னைக்கு திருமண வாழ்த்துக்கள். அவரு கேட்ட பாடலும் அதே மாதிரி பாடல் தான் கேட்டுக்காரு.
0: யாருக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்றீங்க?
7: இடையன் தம்பி.
0: அவருக்கு திருமண நாள்.
7: அவருக்கு மகன், சாரி, திருமண நாள் மனைவிக்கு பிறந்த வாழ்த்துக்கள்.
0: மனைவி இன்றைக்கா?
7: ஓம் சார். அதான் அவர் நல்ல பாட்டு ஒன்று கேட்டார் பாருங்க. நல்ல பாட்டு.
0: சரி சரி,
7: நீங்க உங்களுக்கு தெரியல ஒரு பாடல்.
0: நல்ல நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன், என்ன தட்டி விட்டு ஓடிட்டீங்க?
0: நீங்க நின்றடிங்க போயிட்டீங்க, ஓடி ஓடின மாய கிடந்தீங்க. நான் தட்டையில உங்களை தட்டுவேன். இந்த சாரா இது கதையா?
8: இல்ல இல்ல, நான் ஓடிட்டு திரும்ப வந்தேன், நீங்க தட்டி விட்டு திரும்ப போனீங்க.
0: அப்படியே நான் உங்களை தட்ட மாட்டேன் சாரா, அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. அது ஏதோ
8: ஆக்சிடென்ட்லி ஐ திங்க் சம்திங்.
0: இட்ஸ்
8: ஓகே. எனக்கு வந்து பாட்டு வந்து ட்ரகன் படத்துல வலிக்குமையே என்ற பாட்டு, வானம் பார்த்துக்கு இருந்தேனே.
0: ஜெகம் படமா?
8: ட்ரகன் ட்ரகன் பேய்
0: ட்ரகன் ட்ரகன்
8: ட்ரகன்
0: ட்ரகன் படத்துல என்ன பாடல் சொன்னீங்க சாரா?
8: வலிக்குமையே வானம் பார்த்துக்கு இருந்தேனே.
0: வலி துணை வானம் பார்த்து கிடந்தேனே. நன்றி சாரா நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம், வாருங்கள்.
9: உங்களோட லைன் கிடைக்கும் பெரிய கஷ்டமா இருக்கு.
0: அப்படிதான் கிடைக்கணும்.
9: எனக்கு சொன்னாத்தான் காதலா படத்துல அதே பாட்டு, சொன்னாத்தான் காதலா.
0: சொன்னாத்தான் நன்றி வெண்பா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் காசிநாதன், விக்ரம் பாட்டன்.
0: காசிநாதன்
10: லைன் கிடைக்கிற கஷ்டம் தான். இப்ப எடுத்து நின்று வெளியில பார்க்கிங்ல போட்டு நின்று கிடைக்க ஆதாய சொந்த அந்த பாட்டு
0: தர்மஜித்தத்துல
10: இந்த பாட்டை
0: கேட்போம். கனகாலம் கேட்டு உண்மையில.
10: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் தவம், என்ன
0: ஸ்தவம்? நலம் நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
11: நாங்களும் கூட நிகழ்ச்சியுடன் சந்தோஷமா இருக்கிறோம். எனக்கு தர்சன் எல்லாம் வசந்தம் படத்துல இருந்து அனார்களி அடிய அனார்களி அந்த பாடல்.
0: வருஷம் எல்லாம் வசந்தம் அனார்களி அடி அனார்களி. என்ன இது நேற்று ஒரு நேர்கட்டம் ஆயிருக்கு அனார்களி அடி.
11: நான் கேட்கிறேன் இந்த ஃபேவரட் சாங் வந்து இந்த கேட்கிறேன்.
0: எனக்கு ஃபேவரட் சாங்கா தான் இருக்கு அந்த பாடல். நன்றி நன்றி.
11: நல்ல பாடல் நல்ல பாடல். நன்றி வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் வணக்கம்.
12: அப்படி இருக்கீங்க?
0: நலம் குயின்சன். நீங்கள் எப்படி?
12: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: எங்க எல்லாம் டீ எல்லாம் குடிச்சாச்சா மாலை நேர டீ எல்லாம்?
12: என்ன அமைதி படத்தில சொல்லிவிடு வெள்ளி நிலவே.
0: சொல்லிவிடு வெள்ளி நிலவே. கடைசியா வெள்ளி நிலவிட்ட கேட்டு பாப்போம். என்ன
12: கண்டிப்பா
0: சரி. நன்றி நன்றி. அப்பாடா இத்தனை நேர்களது பாடல்கள் பார்ப்போம். நேரம் இப்பொழுது 5:46.
13: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
14: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களை பல நேர்களது பாடல்கள் இப்போது தெரிவில் காத்திருக்கின்றன. ஆகவே பாடல்கள் முழுமையாக நாங்கள் இந்த மணிப்பொழுதிலோ அல்லது வருகின்ற மணிப்பொழுதிலோ ஒளிபரப்ப முடியாது. சில சந்தர்ப்பங்களில் உங்கள் பாடல்கள் திரு இசை புதிர் நிகழ்ச்சிகளுக்குள்ளும் இடம்பெறலாம். ஆகவே பொறுமையாக காத்திருந்து நீங்கள் பாடல்களை கேட்க வேண்டும். என்ன செய்வது நேர்களை, எல்லா நேர்களும் ஒரே நேரத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். ஆகவே இதில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் திரை இசை தேர்விலும் ஒளிபரப்பாகும். ஆகவே பொறுமையாக இருந்து உங்கள் பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டும். இந்த வேளையில் மதன் விரும்பி கேட்ட பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: அந்த பாடல் மதன் விருப்பத்தில் ஒழித்தது. நேற்றைய தினம் எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியில் கடும் போட்டி போட்ட பாடல். இன்றைய நாளிலும் மனதில் மிக சிறப்பாக நேர்கள் மனங்களில் பதிந்திருக்கக்கூடிய பாடல் கண்ணத்தில் கண்ணம் வைத்து வாட்ச்மேன் வடிவேல்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றம் காண்கே பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்க.

0: அந்த பாடல் ஊமை கண்ட கனவு திரைப்படத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:59 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. தொடர்ந்து 6:00 to 7:00 வரை நேர்கள் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது இந்த மனத்தியாளத்தின் செய்தி அறிக்கை இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: 1979 48 இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கைக்கு உள்ளேயோ அல்லது வெளியிலேயோ இழைக்கப்படுகின்ற பயங்கரவாத செயல்கள் மற்றும் அது தொடர்பான குற்றங்களில் இருந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட புதிய சட்ட கட்டமைப்பை உள்ளடக்கிய இந்த முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்தை வெளியிடுமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அத்துடன் ஏனைய நாடுகளில் பயங்கரவாத செயல்களை திட்டமிடுவதற்கும் தயாரிப்பதற்கும் அல்லது வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் இலங்கையின் நிலப்பரப்போ அல்லது அதன் மக்களோ பயன்படுத்தப்படுவதை தடுப்பதையும் இந்த முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. பயங்கரவாத குற்றங்கள் குறித்து சந்தேகிக்கப்படும் நபர்களை கண்டறிதல், அடையாளம் காணுதல், கைது செய்தல், தடுப்பு காவலில் வைத்தல் மற்றும் புலனாய்வு செய்தல் ஆகியவற்றுக்கான சட்ட நடைமுறைகளை இந்த சட்டம் மூலம் வகுத்திருக்கின்றது. மேலும் பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் என தீர்மானிக்கப்படுபவர்களை தண்டிக்கவும் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவும் இது வழிவகை செய்கின்றது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25 முதல் 27 வரை மன்னார் கீரி கடற்கரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிகழ்வுக்கான முன்னாயத்த பணிகள் தற்பொழுது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஏற்பாடுகள் மற்றும் செயற்பாடுகளை நேரில் பார்வையிடும் வகையில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர், சுற்றுலா வடக்கு அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள் கீரி கடற்கரைக்கு நேரில் விஜயம் செய்தனர். இதன்போது உலக சுற்றுலா தின நிகழ்வு நடைபெறவுள்ள கீரி கடற்கரை பகுதியை நேரில் பார்வையிட்ட அதிகாரிகள் நிகழ்வின் ஏற்பாடுகள், பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மற்றும் ஏனைய செயற்பாடுகள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். 2024 டிசம்பர் முதல் 2025 நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் எந்தவித பொருட்களையும் இறக்குமதி செய்யாமல் 6 போலி நிறுவனங்கள் மூலம் தந்திவழி பணப்பரிமாற்றம் செய்து 24.8 பில்லியன் ரூபாவை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொட்டிகாவத்த பகுதியில் வைத்து நிதி குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவினர் குறித்த சந்தேக நபரை கைது செய்தனர். சட்டவிரோதமாக பண வைப்புகளை ஏற்றுக்கொண்டமை மற்றும் நிதி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பில் 6 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் பணிப்பாளர்கள் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை முடக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தரவிட்டிருக்கின்றது. 2011 42 இலக்க நிதிச்சட்டத்தின் 44 பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவுகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டு நீடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 நிறுவனங்களுக்கு எதிராக நிதிச்சட்டத்தின் 42 பிரிவின் கீழ் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனைய 4 நிறுவனங்களும் நிதிச்சட்டத்தின் 2 பிரிவை மீறி சட்டவிரோதமாக நிதித்தொழிலை நடத்தியமை மற்றும் பொதுமக்களிடமிருந்து பண வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அத்துடன் வங்கிகள் அல்லது நிதிச்சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற அல்லது முறைப்படி அனுமதிக்கப்பட்ட சட்டப்பூர்வ நிறுவனங்களில் மட்டுமே பணத்தை வைப்பு செய்யுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகளின் வேலை நாட்களை வாரத்திற்கு 5 குறைப்பது உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 28 முதல் 3 நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பான UFPU அழைப்பு விடுத்திருக்கின்றது. வங்கி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து இந்திய மத்திய தொழிலாளர் ஆணையர் முன்னிலையில் நேற்று இடம்பெற்ற சமரச பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நிதி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் ஆகியவை வேலைநிறுத்தத்தை கைவிடும்படி கோரிக்கை விடுத்திருந்தன. அதற்கு பதிலளித்த தொழிற்சங்கங்கள் 5 வங்கி பணி கோரிக்கை குறித்து அரசு சாதகமான முடிவு அறிவித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவது பற்றி பரிசீலிக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். செப்டம்பர் 28 முன்னர் வார இறுதி விடுமுறை வருவதனால் இந்த போராட்டத்தினால் தொடர்ந்து 5 வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் செப்டம்பர் 30 அரையாண்டு கணக்கு முடிக்கும் நாள் என்பதனால் பணப்பரிவர்த்தனை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் பெருமளவில் முடங்கும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் புதுப்பித்தல் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் ஆகியவையும் சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளாக இருக்கின்றன. தமிழக அரசின் டாக்ஸ்மாக் கடைகளில் மது போதல்களின் விலை அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து 10 ரூபாய் உயர்த்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சில்லறை கடைகள் வாயிலாக மது வகைகள் விற்பனை செய்யும் பணியில் தமிழக அரசின் டாக்ஸ்மாக் நிறுவனம் மட்டுமே ஈடுபட்டுள்ளது. வெற்று மது போத்தல்களை மறுசுழற்சி செய்வதில் ஏற்படும் பிரச்சினைக்கு தீர்வுகாண மது போத்தலுக்கு 20 ரூபாய்க்கு கூடாமல் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வையை அரசு விதிக்கவுள்ளது. இதற்காக மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது.
1: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.

நேர்கள் அந்திசாய் நேரத்தில் பல்வி சுவை நிகழ்ச்சிகள் பலவற்றுடன் இணைந்திருக்கப் போகிறீர்கள். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை பல்வேறு விடயங்களை நாங்கள் உங்கள் நினைவுகளில் பதித்து கொண்டு பல்வேறு சுவையான பாடல்கள், அதுவும் உங்கள் விருப்ப பாடல்கள் பலவற்றையும் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம்.

நேர்களை, 2020 ஆம் ஆண்டு அமெரிக்க வரலாற்றில் கோவிட் பெருந்தொற்று, கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, அதிபர் தேர்தல் என்று ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஆண்டு. 2020 ஆம் ஆண்டு அமெரிக்காவில் 59வது அதிபர் தேர்தல் நடைபெற்றது. நாடு அரசியல் ரீதியாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி என இரு துருவங்களாக பிரிந்திருந்த காலம் அந்த காலம். முன்னாள் துணை அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் வேட்பாளர்களை களமிறக்கினார்கள். கோவிட் மேலாண்மை, சுகாதாரம் மற்றும் இனவரிக்கு எதிரான போராட்டங்கள் ஆகியவற்றை முதன்மை பிரச்சாரமாக இவர்கள் முன்னெடுத்தார்கள். பதவியிலிருந்த அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் இந்த அமெரிக்க தேர்தலில் போட்டியிட்டார். அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குவோம் மற்றும் பெருந்தொற்றுக்கு முந்தைய பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை முன்வைத்து அவரது பிரச்சாரம் இடம்பெற்றது. கடும் போட்டிக்கிடையே ஜோ பைடன் 306 தேர்தல் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். டிரம்ப் 232 வாக்குகளை பெற்றார். டிரம்ப் இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்து சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொண்டு அல்லோலகல்லோலப்பட்ட சம்பவங்கள் பல இடம்பெற்றதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். 2020 அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நிர்வாக அதிகாரங்களை அதிரடியாக பயன்படுத்துகின்றார். பெருந்தொட்டை கட்டுப்படுத்தவும் பொருளாதார பாதிப்புகளை குறைக்கவும் அவசர நிலை பிரகடனம் மேற்கொள்ளப்படுகின்றது. குடியேற்ற கட்டுப்பாடுகள், விசா நிறுத்தி வைப்புகள் மற்றும் மெக்சிகோ எல்லைச்சுவர் கட்டுமானத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பல்வேறு விதமான தனது சிறப்பு ஜனாதிபதி அதிகாரங்களை தொடர்ந்து பயன்படுத்தினார். 2019 இறுதியில் உக்ரைன் விவகாரத்தில் டிரம்ப் மீது கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க குற்றச்சாட்டு, பிப்ரவரி 2020 குடியரசுக் கட்சி பெரும்பான்மையாக இருந்த செனட் சபையால் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்படுகின்றார்.

இப்படி பல்வேறு விதமான சம்பவங்களுடன் டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலம் நிறைவுக்கு வருகிறது. 2021 ஜனவரி 20 அன்று அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் பொறுப்பேற்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு உள்நாட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில், சர்வதேச அரங்கில் அமெரிக்காவின் பிம்பத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதிலும் ஜோ பைடன் கவனம் செலுத்த தொடங்கினார். அவரது ஆட்சிக்காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் முக்கிய உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் உக்ரைன் ரஷ்ய விவகாரம் உள்ளிட்ட வெளிநாட்டு கொள்கைகள் பல இடம்பெற்றிருந்தன. COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்க 1.9 டிரில்லியன் டாலர் மதிப்பிலான பிரம்மாண்டமான சட்டத்தை பைடன் கொண்டு வந்து, இதன் மூலம் தகுதியுள்ள ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனுக்கு நேரடியாக 1400 அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்பட்டதுடன் தடுப்பூசி விநியோகம் மற்றும் சிறு வணிகங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஜனநாயகம் மற்றும் குடியரசுக் கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட இந்த 1.2 டிரில்லியன் டாலர் திட்டமானது அமெரிக்காவின் சாலைகள், பாலங்கள், பொது போக்குவரத்து, தூய்மையான குடிநீர் மற்றும் அதிவேக இணைய கட்டமைப்பு ஆகியவற்றை நவீனமயப்படுத்துவதற்கு பின்னர் வழிவகுத்தது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு, பசுமை ஆற்றலை ஊக்குவிப்பதற்கும், மருந்து பொருட்களின் விலையை குறைப்பதற்கும் கொண்டுவரப்பட்ட முக்கியமான சட்டமாக பணவீக்க குறைப்பு சட்டம் கொண்டுவரப்படுகின்றது. அமெரிக்க வரலாற்றிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய நிதி இது என்று சொல்லப்பட்டது. அதேபோல் கணனிகள் மற்றும் மின்னணு பொருட்களுக்கு தேவையான செமிகண்டக்டர் சிப்களை அமெரிக்காவிலேயே தயாரிப்பதை ஊக்குவிக்கவும், சீனாவின் தொழில்நுட்ப ஆதிக்கத்தை குறைக்கவும் 52 பில்லியன் டாலர் நிதி இந்த சட்டத்தின் மூலம், சிப் சட்டம் என்ற சட்டத்தின் மூலம் ஒதுக்கப்படுகின்றது. அதேவேளை ரஷ்ய போர் விவகாரம், 2022 பிப்ரவரியில் ரஷ்ய உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய போது ஜோ பைடன் உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகளை ஒருங்கிணைத்தார். அமெரிக்க இராணுவ படைகளை நேரடியாக போரில் ஈடுபடுத்தாமல் உக்ரைனுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவிகளை வழங்குகின்றார். ரஷ்ய பொருளாதாரத்தை முடக்க அதன் மத்திய வங்கி சொத்துக்களை முடக்கியதுடன் உலகளாவிய ஸ்விஃப்ட் வங்கி அமைப்பிலிருந்தும் ரஷ்யாவை ஜோ பைடன் அந்த வேளையில் நீக்கியிருந்தார். அதேவேளை அமெரிக்கா வரலாற்றில் மிக நீண்ட 20 ஆண்டுகால ஆப்கான் போரை முடிவுக்கு கொண்டு வர அங்கிருந்த அமெரிக்க படைகளை பைடன் முழுமையாக திரும்பப் பெறுகின்றார். ஆனால் காபூல் விமான நிலையத்தில் நடந்த குழப்பங்களும் தலிபான்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதும் பைடன் நிர்வாகத்துக்கு பெரும் விமர்சனத்தை பின்னாளில் கொண்டு வந்தன. அதிபர் ட்ரம்ப் விலகியிருந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம், உலக சுகாதார நிறுவனம் ஆகியவற்றில் பைடன் தனது ஆட்சியில் முதல் நாளிலேயே அமெரிக்காவை மீண்டும் இணைத்துக் கொண்டார். டொனால்ட் ட்ரம்ப் தனது முதலாவது பதவி காலத்திலேயே உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கி வைத்திருந்தார். அதேபோல் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலக்கி வைத்திருந்தார். ஆனால் ஜோ பைடன் ஆட்சியேற்ற முதல் நாளிலேயே இந்த 2 அமைப்புகளிலும் மீண்டும் இணைந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம் மற்றும் தாய்வான், ஆனால் பின்னர் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்திலே மீண்டும் அவர் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்தும், அதேவேளை காலநிலை ஒப்பந்தத்திலிருந்தும், பாரிஸ் காலநிலை மாநாட்டு ஒப்பந்தத்திலிருந்தும் விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம் மற்றும் தாய்வான் விவகாரத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துடன் இணைந்து புதிய பாதுகாப்பு கூட்டணியையும், இந்தியா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து ஒரு குவாட் என்ற அமைப்பையும் பலப்படுத்துகின்றார் ஜோ பைடன். இவ்வாறு ஜோ பைடனின் ஆட்சிக்காலம் திடுதிப்பாக அதிரடியாக பல்வேறு மாற்றங்களுடன் ஆரம்பமாகி இருந்தது. இது SP சரண் விருப்பத்தில்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டது.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

2022 அமெரிக்க அரசியலில் நவம்பர் மாதத்தில் இடைக்கால தேர்தல் என்பது வரலாற்றுக்கு வழக்கத்திற்கு மாறாக

பெண் நீதிபதியாக பிரவுன் ஜாக்சனை பைடன் நியமிக்கின்றார். அதேவேளை ரஷ்ய உக்ரைன் மீது படையெடுப்பை தொடர்ந்து பைடன் நிர்வாகம் உக்ரைனுக்கு ஆதரவாக உலக நாடுகளை ஒருங்கிணைத்து அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடாமல் பல்வேறு விதமான இராணுவ மற்றும் மனிதாபிமான உதவிகளை உக்ரைனுக்கு வழங்க ஆரம்பிக்கின்றது. ரஷ்யா மீது கடுமையான உலகளாவிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்க தொடங்குகிறது. ரஷ்யாவின் அச்சுறுத்தலால் பல தசாப்தங்களாக நடுநிலை வகித்த பின்லாந்து மற்றும் சுவீடன் ஆகிய நாடுகள் நேட்டோ ராணுவ கூட்டணியில் இணைய பைடன் முழு ஆதரவு அளித்து கூட்டணியை பலப்படுத்துகின்றார். சீனாவுடனான மூலோபாய போட்டி தொடர்ந்து தொடர்கின்றது. அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தாய்வானுக்கு விஜயம் செய்ததால் அமெரிக்க சீன உறவில் ஒரு பதட்டம் உச்சத்தை எட்டியது என்று சொல்லலாம். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய சப்ளை செயின் பாதிப்புகள் மற்றும் உக்ரைன் போரினால் ஏற்பட்ட எரிசக்தி விலை உயர்வு காரணமாக ஜூன் 22 அமெரிக்காவின் பணவீக்கம் 9.2 உயர்வடைகின்றது. 1980 பிறகு கடந்த 40 பதிவான மிக உயர்ந்த பணவீக்க விகிதமாக அது பார்க்கப்பட்டது. இந்த அதிரடி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் வங்கி 2022 மட்டும் தனது வட்டி விகிதங்களை பலமுறை ஆக்ரோசமாக உயர்த்துகிறது. பொருளாதார சவால்கள் மற்றும் வட்டி விகித உயர்வுகள் இருந்த போதிலும் 2022 அமெரிக்க வேலைவாய்ப்பு சந்தை மிகவும் வலுவாக இருந்தது. 4.8 பில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன மற்றும் வேலையின்மை விகிதம் 3.7% குறைவடைகிறது. 2022 முதல் 2 பொருளாதாரம் சுருங்கி மந்த நிலையை அச்சத்தை ஏற்படுத்தினாலும் ஆண்டின் இறுதியில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த ஜிடிபி 2.1 முதல் 2.5 வரை வளர்ச்சியை பதிவு செய்தது.

0: அந்த பாடல் ஒளித்து இந்த நேரம் 6:28.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் September 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
3: மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் $7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810 416-732-1810.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் நாங்கள் உலக விளையாட்டு தகவல்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். இந்த உலக விளையாட்டு தகவல்களில் முதலில் நாங்கள் கொண்டு வருகின்ற செய்தி, இந்தியாவுக்கு மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி இப்போது விஜயம் செய்திருக்கின்றது. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாடுவதற்காக மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி இந்தியா வந்தடைந்திருக்கின்றது. அதன் முதல்கட்ட வீரர்கள் இன்று திருவனந்தபுரம் விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள் என்றும், அவர்களுக்கு கேரள கிரிக்கெட் சங்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் செப்டம்பர் 27 தொடங்குகிறது. முதல் ஒருநாள் போட்டி திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஹப் சர்வதேச மைதானத்தில் நடைபெறுகிறது. தொடர்ந்து 2வது போட்டி செப்டம்பர் 30 ஹவுஹாத்தியிலும், 3வது போட்டி அக்டோபர் 3 நியூ சண்டிகாரிலும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் மோதுகின்றன என்ற வகையில் பல்வேறு விதமான கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த போட்டிகள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டிகள் மிகப்பெரிய சுவாரஸ்யமான போட்டிகளாக கடந்த காலங்களில் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது புதிய விறுவிறுப்புடன் இந்த அணிகள் களத்தில் இறங்குகின்றன. நிச்சயமாக அவை பல்வேறு விதமான சுவாரஸ்யங்களை, சாதனைகளை நிச்சயமாக படைக்கும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. நேரம் இப்பொழுது சரியாக 6:31. நேர்கள் விளையாட்டுச் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. விளையாட்டுச் செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் ஒரு பாடல் வருகிறது. மின்னலை திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விரும்பி கேட்ட பாடல் ஒன்று.

இந்த வாரம் நடைபெற்ற இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஜிம்பாவே அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி தொடர்ச்சியாக போட்டிகளில் வென்று இந்த தொடரை தனது ஆக்கியிருக்கின்றது. ஆஸ்திரேலியா ஜிம்பாவே அணிகளுக்கு இடையிலான மூன்று மற்றும் கடைசி ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று 3-0 என்ற அளவில் இந்த தொடரை தன்வசமாக்கியிருக்கின்றது. ஜிம்பாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி பரபரப்பான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றிருந்தது. அதன் மூலம் 3-0 என்ற கணக்கில் இந்த தொடரை தன்வசமாக்கியிருக்கின்றது ஆஸ்திரேலிய அணி. அதேபோல இலங்கை அணி தற்போது இங்கிலாந்து அணியுடன் விளையாடி கொண்டிருக்கின்றது. பல்வேறு போட்டிகளில் தொடர்ச்சியாக விளையாடி வருகின்ற இலங்கை அணி அங்கு நடைபெற்ற போட்டிகள் பலவற்றில்

ஈடுபட்டிருந்தது என்ற வகையில் இந்த போட்டிகள் பற்றிய சில தகவல்களை இந்த வேளையிலே நாங்கள் தருகின்றோம். இங்கிலாந்து மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கு இடையில் செப்டம்பர் 11 தேதி நடைபெற்ற போட்டியிலே பயிற்சி போட்டிகளே இருந்து இன்று வரை நடைபெற்ற போட்டிகள் பலவற்றிலும் இங்கிலாந்து அணியே மிகப்பெரிய வெற்றியை தன்வசமாக்கியிருக்கின்றது. முதலாவது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை 119 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அதேபோல் செப்டம்பர் 17 தேதி நடைபெற்ற இரண்டாவது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணியை தோற்கடித்திருந்தது. மூன்றாவது T20 போட்டியிலும் இங்கிலாந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் தனது வெற்றியை தனதாக்கிக் கொண்டிருந்தது. 3-0 என்ற அளவில் அந்த தொடரை இங்கிலாந்து தன்வசப்படுத்தியது. செப்டம்பர் 22 தேதி நடைபெற்ற பகலிரவு போட்டி, முதலாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 89 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை தோற்கடித்திருந்தது. அதேபோல் செப்டம்பர் 24 தேதி நடைபெற்ற இரண்டாவது பகலிரவு போட்டி ஒருநாள் போட்டியிலும் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மோத இருக்கின்றன. இந்த போட்டி நாளைய தினம் செப்டம்பர் 24 தேதி இடம்பெற இருக்கின்றது. செப்டம்பர் 27 தேதி மூன்றாவது ஒருநாள் போட்டி இடம்பெற இருக்கின்றது என்ற வகையில் ஏற்கனவே T20 போட்டிகளில் 3-0 என்ற அளவில் தொடரை கைப்பற்றிய இங்கிலாந்து அணி இப்போது ஒருநாள் போட்டியிலும் தொடரை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரத்தில் பல்வேறு விதமான கிரிக்கெட் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அவை பற்றிய தகவல்கள் பலவற்றை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் நாயகன் திரைப்பட பாடல் ஒன்றுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த வேளையில் பவான் விருப்பத்தில் ஒலிக்கின்றது.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
4: விளையாட்டு செய்திகளில் நிறைவாக நாங்கள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான கிரிக்கெட் செய்தி ஒன்றை வழங்க இருக்கின்றோம். இப்பொழுது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பெண்கள் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பெண்கள் கிரிக்கெட் போட்டிகளில் மிக சிறப்பாக தனது பெர்ஃபார்மன்ஸை ஆட்டத்திறனை வெளிக்காட்டிய இரண்டு அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின. ஒன்று இந்திய பெண்கள் அணி, இரண்டாவது இலங்கை ஸ்ரீலங்கன் பெண்கள் அணி. இரண்டு அணிகளும் தெரிவாகி இறுதிப் போட்டி மிக சுவாரஸ்யமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய பெண்கள் அணி மிக சிறப்பாக துடுப்படுத்தாடி 216 ஓட்டங்களை பெற்ற நிலையில் இலங்கை அணி அந்த மிகப்பெரிய இமாலய இலக்கை கலைத்து துரத்தி அடித்தது. வெறும் 69 ஓட்டங்களை மட்டுமே இலங்கை அணியால் பெற முடிந்தது. இதன் காரணமாக இந்திய அணி மிக சிறப்பாக இந்த போட்டியில் 147 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தனதாக்கி கொண்டிருக்கின்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதல் தடவையாக இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றன. பெண்கள் அணிக்குரிய போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஆண்கள் அணிக்கான போட்டிகள் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றன என்ற வகையில் பெண்கள் தங்கப்பதக்கத்தை இந்திய பெண்கள் அணி பெற்றிருக்கின்றார்கள். இந்திய கிரிக்கெட் அணி பெற்றிருக்கின்றது. அதேவேளை வெள்ளிப்பதக்கத்தை இலங்கை அணி சுவீகரித்திருக்கின்றது. நேரம் இப்பொழுது 6:48. நேர்களை, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் எங்களது ஊர்முறவும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். ஊர்முறவு நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர்
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 19, புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

இன்றைய நாளில் நாங்கள் பெலாலி என்ற எங்களது பிரதேசம் ஒன்றை பற்றிய ஒரு சில தகவல்களை வழங்க இருக்கின்றோம். இலங்கையின் யாழ்ப்பாண குடா நாட்டில் யாழ் நகருக்கு வடக்கே சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு முக்கிய பகுதி இந்த பெலாலி. பெலாலி என்பது பல்வேறு வகையில் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக விளங்குகின்றது. யாழ்ப்பாணத்தின் வடக்கு பகுதியில் கடற்கரையோரமாக அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கின்ற பெலாலி விமான நிலையம் என்பது இப்போது சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டு இயங்கி வருவதுடன் பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு போக்குவரத்துக்காக இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. பெலாலி என்றவுடன் எல்லோருக்கு நினைவுக்கு வரக்கூடியது இலங்கை விமானப்படையின் முக்கிய முகாம் ஒன்று மிக நீண்ட காலமாக அங்கு செயற்பட்டு வருகின்றது. போர் முடிவுக்கு வந்து பல ஆண்டுகள் கடந்தும் இந்த பகுதியில் உள்ள மக்களின் பூர்வீக நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக பல்வேறு விதமான போராட்டங்கள் கடந்த காலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன.

இலங்கை விடுதலை அடைந்த போது இங்குள்ள விமான நிலையம் மூலம் திருச்சிக்கு விமான சேவைகள் இருந்த போதும் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு பின்னர் அது கைவிடப்பட்டு இப்போது மீண்டும் அங்கு ஆரம்பமாகி இருக்கின்றது. 1986 மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் லிபரேஷன் எனும் ராணுவ நடவடிக்கை மூலம் பலாலி குறும்பசிட்டி தமிழர்களின் வீடுகள் திரைமட்டமாக்கப்பட்டு பலாலி விமானத்தளம் விரிவாக்கப்பட்டது. மிகை பாதுகாப்பு வலயமாக இலங்கை அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் இன்று வரை இடம்பெயர்ந்த அப்பாவி பொதுமக்களினால் மீள குடியேற இயலாமல் இருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விடயமாகும். இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் இந்த பலாலி வருகிறது. பலாலி கிராமம் வடக்கு திசையில் பாக்கு நீர்னை, அதனை தொடர்ந்து பரந்த கடல் பரப்பான வங்காள விரிகுடா, கிழக்கு திசையில் வளலாய், பத்தை மேனி, அச்சிவேலி, தென் திசை ஒட்டகப்புலம், வசாவிளான், குறும்பசிட்டி, மேற்கு திசையில் கட்டுவன், மயிலிட்டி என்னும் கிராமங்கள் பாதுகாப்பாக அமைய அவற்றின் மத்தியில் கடல் வளமும் பொருளாதார வளமும் கொண்ட ஒரு மையமாக விளங்குகின்றது. வடக்கில் கரை மணலும் அதனைத் தொடர்ந்து கிராய் மண்ணும், தென்பகுதி முழுவதும் செம்மண் கனி வளத்துடன் தென்னந்தோப்புகளும் பனை அடைப்புகளும் விவசாய நிலங்களும் மேய்ச்சல் நிலங்களும் மீன்பிடி வளங்களும் நிறைந்த அழகுமிகு கிராமமாக இந்த பலாலி விளங்குகிறது. ஆரம்பத்தில் பலாலி மத்தியில் சித்தி விநாயகர் ஆலயமும் அதனைத் தொடர்ந்து பலாலி கிழக்கில் கண்ணர் வயல் கண்ணகி அம்மன் ஆலயமும் அமைய பெற்று அங்குள்ள மக்களின் பிரதிநிதியால் பூசகராக நியமித்து சைவ வழிபாட்டு முறை தமிழ் பாரம்பரிய முறைப்படி வழிபாடுகள் பின்பற்றப்பட்டன. அப்போது பூசகராக பணிபுரிய சேவர் குருக்கள் என்ற கௌரவ பெயருடன் தனது கடமையை செய்ததினால் தொடர்ந்து அவர் குடும்பத்தில் உள்ள ஒருவர் இந்த பதவியை ஏற்று பல தலைமுறைகளாக வழிபாட்டு முறை தொடர்ந்து வந்தது. பதினாறாம் நூற்றாண்டில் போர்த்துக்கேயரால் இலங்கையின் வடபகுதியான யாழ்ப்பாணம் கைப்பற்றப்படுகிறது. 16 இறுதி பகுதியில் இருந்து 17 பிற்பகுதி வரை கத்தோலிக்க மதம் வேரூன்றி வளர்ச்சி பெற்றிருந்தது. அந்த காலகட்ட பகுதியில் பலாலி வடபகுதி மக்கள் பலர் சைவத்திலிருந்து கத்தோலிக்க மதத்துக்கு மாறி தமக்கெனோர் தேவாலயத்தையும் அமைத்துக் கொண்டார்கள். தற்போது வடக்கில் ஆரோக்கிய மாதா தேவாலயம், அந்தோனிய தேவாலயம், அம்மன் கோவிலும், மேற்கே சென் செபஸ்டியார் தேவாலயமும், சிவன் கோவிலும், வைரவர் கோவிலும், புனித ஜாகப்பர் ஆலயமும், ஒட்டகப்புலம் சென்ட் மேரிஸ் தேவாலயமும், கிழக்கில் பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவிலும், பெரிய தம்பிரான், வைரவர், பத்திரகாளி, முதலியார், அன்னமார் என்று பல வழிபாட்டு தலங்களின் மத்தியில் பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற பலாலி சித்தி விநாயகர் ஆலயமும் அமைந்திருக்கின்றன. பலாலியின் வடக்கே வங்காள விரிகுடா பறந்து கிடப்பதனால் இந்த நிலப்பரப்பு பல முறை ஆலி பேரலையினால் தாக்கப்பட்டு பேரி அழிவை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கையின் வடபகுதிக்கு வரும் கள்ள குடியேற்றத்தை தடுக்கும் நோக்குடன் 1962 இலங்கை அரசு ஒரு தடுப்பு முகாமை இங்கு அமைத்தது. அப்போது இருந்த நெல்லு சங்கத்தின் ஒரு பகுதியில் கள்ள குடியேற்ற தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டது. இது நாளடைவில் நெல்லு சங்கத்தை வெளியேற்று கள்ள குடியேற்ற தடுப்பு தலைமையகமாக அமைக்கப்பட்டது. அது பின்னர் இந்த இடம் பலாலி இராணுவ முகாமாக படிப்படியாக மாற்றப்பட்டது. அருகில் இருந்த பலாலி சித்தி விநாயகர் வித்தியாசாலையை அங்கிருந்து வெளியேற்றி இன்றுள்ள இராணுவ தலைமையகம் அமைக்கப்பட்டது. இது இப்போது ஒரு உலக புகழ்பெற்ற கேந்திர மையமாக இராணுவ மையமாக மாறியிருக்கின்றது. பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு கல்வி போதனா சாலையாக விளங்குகின்றது. இது பலாலி விமான நிலையத்தின் தென் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இங்கு பலவிதமான கல்வித்துறைகளில் பயிற்சி வழங்கப்பட்டு இலங்கை முழுவதுக்குமான தமிழ் மொழி மூலம் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் பலர் உருவாக்கப்பட்டார்கள். இதன் மூலம் பலாலி தனக்கென்ற ஒரு இடத்தை பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மூலம் பெற்றுக்கொண்டது. பொதுவாக பலாலி என்றாலே விவசாயம் நினைவுக்கு வரும். மிளகாய், வெங்காயம், தக்காளி, புகையிலை, கோவா, திராட்சை என பல வகையான மரக்கறி வகைகளையும் தானிய பொருட்களையும் உற்பத்தி செய்து தன்னிறைவு கண்ட மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். உள்ளூரிலும் யாழ்ப்பாண குடா நாட்டிலும் சந்தைப்படுத்தி பலாலி விவசாயிகள் நாட்டின் தென்பகுதிக்கு படையெடுத்தனர். நேராக கொழும்பு புறக்கோட்டையில் உள்ள 4 குறுக்கு தெருவில் அமைந்த வியாபார நிலையங்களில் தமது விளைபொருட்களை சந்தைப்படுத்தி பெரும் பணம் சம்பாதித்து வந்தார்கள்.

போர் முடிந்து 17 ஆண்டுகளாகியும் பொதுமக்களுக்கு திரும்ப கிடைக்காத நிலங்களில் பதாலியம் முக்கியமானது. எங்கள் காணிகள் எமக்கு வேண்டும், காணிகளை விடுவிக்கும் வரை ஓயமாட்டோம், போராடுவோம் போராடுவோம், உயிருள்ளவரை போராடுவோம் என்று பதாலி மக்கள் தினந்தோறும் இவ்வாறு பல்வேறு இடங்களில் இருந்தும் முழக்கமிட்டு வருவதை நாம் மறக்க முடியாது.

0: listening to CMR Tamil HD.
1: மணித்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: பலஸ்தீனியர்களுக்கு 100 மில்லியன் டாலர் புதிய நிதியுதவியை வழங்குவதாகவும் சூழல் சாதகமாக இருக்கும் பொழுது காசாவிலும் உள்ளூர் காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கும் ஆர்சிஎம்பியின் பணியை விரிவுபடுத்த முன்வர இருப்பதாகவும் கனடா அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று பேசிய பிரதமர் மாகாணி, இஸ்ரேலுடன் அமைதியாக இணைந்து வாழக்கூடிய ஒரு பலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதற்கு உதவுவதில் கனடா தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆட்சி நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என்ற முன் நிபந்தனைகளோடு ஒரு வருடத்துக்கு முன்பு பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க இருநாட்டு கொள்கை தீர்வே கனடாவை தூண்டியது என்று இதன்போது அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரதமர், நவீன வரலாற்றிலேயே உடல் உறுப்புகளை இழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை காசாவில்தான் அதிகமாக உள்ளது என்றும், அங்குள்ள மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் மகப்பேற்று மருத்துவமனை மையங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன என்றும், அவை எதுவும் இதுவரை மீண்டும் கட்டப்படவில்லை என்றும் கூறினார். இந்த பேரழிவின் காரணமாகவே கனடா 80 மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவியை அறிவிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் 20 மில்லியன் டாலர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கான மேம்பாட்டு நிதியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அக்டோபர் 24ஆம் தேதி தேர்தலை எதிர்கொள்ள தாங்கள் ஒற்றுமையாக தயாராக இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஃபின்லேவுக்கு பதிலாக பதவியேற்ற இடைக்கால கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் நேற்று தேர்தல் குறித்த தனது அறிவிப்புக்காக என்டிபி தலைவர் டேவிட் ஈபி வருந்தப்போகின்றார் என்று தெரிவித்தார். அமெரிக்க டொனால்டு டிரம்ப் விதிக்கும் சுங்க வரிகளினால் ஏற்படும் பெரும் அச்சுறுத்தல் காரணமாகவும் மாகாணத்தின் எதிர்காலம் குறித்து பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களிடம் கேட்பது ஒருபோதும் தவறானது அல்ல என்பதாலும் இந்த திடீர் தேர்தல் தேவைப்படுவதாக ஈபி தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளினால் ஏற்பட்ட பெரும் அச்சுறுத்தல் காரணமாகவும் மாகாணத்தின் எதிர்காலம் குறித்து பிரிட்டிஷ் கொலம்பிய மக்களிடம் கேட்பது ஒருபோதும் தவறு அல்ல என்பதாலும் தனது அரசாங்கத்தின் பதவிக்காலம் பாதியளவு முடிவதற்குள் தான் அறிவித்த இந்த திடீர் தேர்தல் அவசியம் என்று ஈபி தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியினர் டொனால்டு டிரம்ப் விடயத்தில் பலவீனமாக இருப்பதாகவும் அவரது அச்சுறுத்தலுக்கு அவர்கள் மேலும் வலுச்சேர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் அறிக்கை ஒன்றுக்கு ஆதரவாக கல்கரி நகர சபை வாக்களித்திருக்கின்றது. நகர முதல்வர் ஜெரோமி ஃபோகாஸ் இந்த தீர்மானத்தை அவசர நடவடிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த தீர்மானம் 14-1 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. கவுன்சிலர் மைக் ஜெமிசன் மட்டுமே இதற்கு எதிராக வாக்களித்தார். அல்பேட்டாவின் சுதந்திரம் கல்கரி நகரிலிருந்து பெருமளவான மூலதனம் மற்றும் முதலீடுகள் வெளியேறுவதற்கு வழிவகுக்கும் என்று தான் கவலைப்படுவதாக ஜெரோமி ஃபர்கஸ் கூறினார். தனி நாடாக செயல்பட அல்பேட்டா தகுதியானது அல்ல என்றும், பிரிந்து செல்வதற்கான பாதை இறுதியில் அது அமெரிக்காவுடன் இணைவதற்கே வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகத்தை இந்தியா, சீனா, துருக்கி ஆகிய நாடுகள் நிறுத்தினாலே போர் முடிவடையும் என்று யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். உலகின் முக்கிய நாடுகளான துருக்கி, சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை நம்பியே ரஷ்யா எரிசக்தி வர்த்தகம் செய்து வருவதாகவும், இது போரை மேலும் தீவிரமாக்க உதவுகின்றது என்றும், இவர்கள் ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகத்தை நிறுத்தினால் ரஷ்யாவுக்கு உடனடியாக போரை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா மீது அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா இந்தியா நாடுகளிடையே ஆகஸ்ட் மாத கச்சா எண்ணெய் இறக்குமதியானது 16.5% குறைந்து நாளொன்றுக்கு சுமார் 2.1 மில்லியன் பீப்பாய்களாக காணப்பட்டது. இதுவே செப்டம்பரில் நாளொன்றுக்கு 1.9 மில்லியன் பீப்பாய்களாக குறைந்து வருவதாக தரவுகள் காட்டுகின்றன. டெக்சஸில் குடியேற்றத்துறை அதிகாரிகளினால் சுடப்பட்ட 28 வயது வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை நாடு கடத்துவதை நிறுத்தி வைக்க நீதிபதி தற்காலிக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முதுகில் குண்டு பாய்ந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட அவருக்கு இந்த உத்தரவு தற்காலிக நிவாரணத்தை வழங்குவதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். காசஸ் பெரஸ் அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டுமென்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஈரானின் விமானப் போக்குவரத்து துறை மீதான அமெரிக்க தடைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்ற நிலையில், நள்ளிரவு முதல் பாக்தாத் மற்றும் மஸ்கட் நகரங்களுக்கான அனைத்து விமான சேவைகளையும் ஈரான் நிறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாக்தாத் வழித்தடத்திற்கு மாற்றாக ஈராக்கில் உள்ள ரஜாப் விமான நிலையத்திற்கு விமானங்களை மாற்றி இயக்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும், இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்தான்புல் உட்பட்ட ஏனைய சர்வதேச விமான சேவைகள் வழக்கம் போல செயல்படும் என்பதனை உறுதிப்படுத்திய அதேவேளையில் ஒமானுடனும் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரானிய விமான நிறுவனங்களுடன் வணிகம் செய்யும் எந்தவொரு விமான சேவை நிறுவனத்தின் மீதும் இரண்டாம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் காரணமாக இன்று முதல் அனைத்து ஈரானிய விமான நிலையங்களின் சேவைகளும் நடைமுறையில் இருந்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய விமானம் தரையிறங்க அனுமதிக்கும் எந்தவொரு விமான நிலையமும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பெசன்ட் எச்சரித்திருக்கின்றார். அவர்களுக்கு எரிபொருள் வழங்கவோ தரையிறங்கும் சேவைகளை வழங்கவோ அல்லது பயணச்சீட்டுகளை விற்கவோ முடியாது என்றும் மீறினால் டொலர் அடிப்படையிலான நிதி அமைப்பிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் பெசன்ட் தெரிவித்திருக்கின்றார். இங்கிலாந்திடம் சர்வதேச T20 கிரிக்கெட் தொடரில் இலங்கை முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியடைந்திருக்கின்றது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட் லிவர்சைட் மைதானத்தில் இடம்பெற்ற முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை 89 ஓட்டங்களால் இங்கிலாந்து வெற்றி கொண்டது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. போட்டியில் முதலில் துடுப்பாட தீர்மானித்த இங்கிலாந்து 48.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 265 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பாடிய இலங்கை 37 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 176 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: அறிவின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-உடன் இணைந்திருக்கின்ற நேரம் இப்பொழுது முதல் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யில் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். திரை இசை புதிர் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர் வெண்பா விரும்பி கேட்ட பாடல் உண்டு.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661.
2: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் திரை இசைப்புது. திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்கள் கொண்டு வருவோம். அந்த பாடல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்க வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவது பாடல் வருகிறது. இந்த முதலாவது பாடலில் இருந்து வருகின்ற வினாக்கள், அந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தேடி கண்டறிந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே காசிநாதன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். தர்மஜுத்தன் திரைப்படத்திலிருந்து ஆகாய கங்கை என்ற ஒரு பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் தான் திரைசை புதிரில் முதலில் ஒலிக்க இருக்கின்ற பாடல். கேள்வி என்னவென்றால், இந்த பாடலில் பாடலாசிரியர் ஆகாய கங்கை என்று இதனை குறிப்பிடுகின்றார். நீங்கள் எதை கருதுகின்றீர்கள்? அவர் ஆகாய கங்கை என குறிப்பிடுவது எதனை? ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றார். ஆகாய கங்கை என்று பெரிய ஒரு விடயம் அந்த விடயம். அதை ஒரு பாடலுக்குள் கொண்டு வந்து புகுத்தி இருக்கின்றார். அந்த ஆகாய கங்கை என்று இது சொல்லப்படும் முதலாவது வினா. இரண்டாவது, இந்த பாடலை எழுதிய, இது தர்மஜுத்தன் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் எல்லாம் தெரியும் நேர்களுக்கு. கேள்வி என்னவென்றால், இந்த பாடலாசிரியர், இந்த பாடல் எழுதிய பாடலாசிரியர் யார் என்பது இரண்டாவது வினா. நேர்களே, இரண்டாவது வினா, இந்த பாடலை எழுதிய பாடலாசிரியர் யார் என்பது இரண்டாவது வினா. மூன்றாவது, குங்குமத்தேர் என்று ஒரு சொல் வரும் இதில். குங்கும தேர், அது ஒரு பண்பு தொகைக்குரிய ஒரு சொல். இந்த குங்குமத்தேர் என்ற பெயரில் ஒரு பிறப்பிற எழுத்தாளர் சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டிருப்பார். முயன்று பாருங்கள், கட்டாயம் எல்லோரும் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்றில்லை. ஏதாவது ஒரு வினாவுக்கு பதில் சொன்னாலே போதுமானது. ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளலாம். குங்குமத்தேர் என்ற பெயரில் ஒரு பிரபல நாவலாசிரியர் ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டிருந்தார். அந்த நாவலாசிரியர் யார்? குங்குமத்தேர் என்ற பெயரில் வந்த சிறுகதை தொகுதிக்குரிய ஆசிரியர் யார்? நான்காவது வினா நேர்களே, இதில் பல அருமையான வரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வரிகளில் பூமஞ்சம் என்பதும் ஒரு வரி. இந்த பூமஞ்சத்துக்குரிய ஒத்த சொல் என்ன? ஐந்து வினாக்கள் கேட்கின்றேன். ஏதாவது மூன்று வினாவுக்கு நீங்கள் விடை சொன்னால் சரி. மூன்றாவது, ஒரு ராகம் பற்றி இதில் சொல்லப்படும். ஒரு ராகம் இங்கு பேசப்படும். அந்த ராகத்தின் பெயர் என்ன? ஒரு ராகம் சொல்லப்படும். இந்த பாடலை வடிவாக உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த பாடலில் ஒரு ராகம் வரும். எந்த ராகத்தின் பேர் உச்சரிக்கப்படும்? இவைதான் வினாக்கள். நீங்கள் ஏதாவது மூன்று வினாக்களுக்கு விடை தந்தால் சரி. முதலாவது, ஆகாய கங்கை என்பதை எந்த விடயத்தை ஆகாய கங்கை என்று பாடலில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? இரண்டாவது, இந்த பாடலின் பாடலாசிரியர் யார்? மூன்றாவது, குங்குமத்தேர் என்ற சொல் வரும். ஒரு அதுவும் ஒரு பண்பு தொகை. அந்த குங்குமத்தேர் என்ற பெயரிலே ஒரு பிரபல நாவலாசிரியர் சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டிருப்பார். அந்த சிறுகதை தொகுதிக்கு சொந்த கரஞ்சார். மூன்றாவது, பூமஞ்சம் என்பதன் ஒத்த சொல் என்ன? ஐந்தாவது, ஒரு ராகம் பெற்று இந்த பாடலிலே வரும். அந்த ராகத்தின் பெயர் என்ன என்பதையும் கண்டுபிடியுங்கள். ஏதாவது மூன்று வினாக்களுக்கு விடை தந்தால் போதுமானது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். ஒளித்தோய்ந்த பாடலில் ஆகாய கங்கை என கவிஞர் இதை வர்ணித்திருக்கின்றார். இரண்டாவது இந்த பாடலின் பாடலாசிரியர் யார்? மூன்றாவது குங்குமத்தேர் என்றொரு நல்ல பண்பு தொகையை வேறு சொல்லொண்டு வரும். அந்த குங்குமத்தேர் என்ற பெயரில் ஒரு நாவல் ஆசிரியர் ஒரு சிறுகதை தொகுதியை வெளியிட்டிருக்கின்றார். முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள். மூன்றாவது பூ மஞ்சம் என்பதன் ஒத்த சொல்லின. நான்காவது ஐந்தாவது இந்த பாடலிலே ஒரு ராகம் உச்சரிக்கப்பட்டிருக்கு, அந்த ராகத்தின் பெயர் என்ன? இவைதான் வினாக்கள். நீங்கள் ஏதாவது 3 வினாக்களுக்கு விடை தந்தால் போதுமானது. முயற்சி செய்யுங்கள். வணக்கம்.
4: வணக்கம் வாசன், நான் பஞ்சாயத்து பேசுகிறேன்.
3: வாருங்கள் பஞ்சாயத்து.
4: எஸ் பி சரண்
3: வாருங்கள்.
4: இதுல பாடலாசிரியர் வந்து எம் ஜி வல்லவன். ஆகாய கங்கை, இது வந்து ஆகாய கங்கை என்றதான் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பிரபல நீர்வீழ்ச்சி, அது ரெண்டாவது. மூன்றாவது குங்குமத்தேர் கேட்டீங்கள், அது வந்து பிரபல எழுத்தாளர் பாலகுமார், அவர் தான் அந்த அந்த பிரபல தமிழ் நாவல் இந்த எழுத்தாளர், எழுத்துச்சித்தர்.
3: எழுத்துச்சித்தர் மட்டுமல்ல சிறந்த பேச்சாளர். என்ன
4: சிறந்த பேச்சாளர் அவர்
3: கேட்டிருக்கீங்களா? பாலகுமார் இந்த பேச்சு
4: கேட்டிருக்கணும்.
3: கொஞ்சம் இருந்து கட்டி வைப்போடு போட்டு வைக்கும் அவர்கிட்ட பேச்சுகள்.
4: நிச்சயமா.
3: வைரமுத்து கூட சேர்ந்து ஒரு சிங்கப்பூர்ல ஒரு பேச்சு ஒன்று நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர். நல்ல
4: யதார்த்தமான எழுத்தாளர், மனித உணர்வுகளை அப்படியே முன்னுக்கு கொண்டு வருவேன்.
3: மேற்குறிப்புகள்

0: ஓபோ நிச்சயமா என்ன பண்ணி சொல்லட்டும் அல்லடி
1: சொல்லுங்கள்.
0: ஓ மற்றது இதுல பூவால கொண்ட ஒரு ராகம் வருது. மற்றது பூ மஞ்ச மட்டும் கேட்ட நீங்கள் எல்லாம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டில் நான் சொல்லக்கூடிய இருக்கு.
1: சரி, அதுக்கு ஒரு சொல்ல சொல்லலாம், நீங்கள் விளக்கம் சொல்லாம ஒத்த சொல்லு இருந்தா சொல்லலாம்.
0: ஒத்த சொல்ல இருந்தால் பூமஞ்சம் ஒத்த சொல்லு பாப்பா மற்ற சொல்லிட்டு
1: வந்து பரவாயில்ல. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்ஸ்லாந்து சொல்லுங்க.
2: ஆமா இந்த ஊரை பற்றி கொண்டாந்தது நாட்டி.
1: ஆ நீங்க பெலாலி பெலாலி மைந்த
2: முதலாவது ஆகாய கம்பி என்றால் நான் நினைக்கிறேன் முகில் கூட்டங்களா இருக்கலாம், மலைதார முகில் கூட்டங்கள் என்றது பல்லவ ஒரு புத்தகம் எழுதினவர், அவர் இந்த பேர் வந்து பாலகுமார். அவ்வளவுதான் தெரியும்.
1: சரி நன்றி குயின்ஸ்லாந்து. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம்
1: அருவமார் சொல்லுங்க.
3: ஆகாய கங்கை என்று சொன்னா நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அந்த நீர்வீழ்ச்சி இந்த இதை குழுக்கிறார்கள் நினைக்கிறேன். மற்றது பூ பூமெத்தை இல்லாட்டா பூவனையன்னு சொல்லலாம் இந்த மலர் மஞ்சத்துக்கு. மற்றது பாலகுமாரன் அவர் எழுதினது. மற்றது பல்லவன் அவர் பாடல் ஆசிரியர்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சத்யா பேசுவேன்.
1: சத்யா சொல்லுங்கள்.
4: ஆமா, பாடலாசிரியர் வந்து வல்லபன்,
1: எம் ஜி வல்லபன்.
4: வல்லபன் மற்றது பூவாள மண்ட ராகம் வந்திருக்கு, காலை வேளை நான் பாடும் பூவாள மண்டு வரும். மற்றது இந்த குமன் குங்மத்தேர் என்ற பேர்ல எழுதினவர் வந்து பாலகுமாரன். மற்றது பூ மஞ்ச மண்டா பூம்படுக்கை அல்லது பூவானை என்று சொல்லலாம்.
1: சரி, ஆகாய கங்கைக்கு விளக்கம் தேவையில்லை, நீங்கள் சொல்ல போறீங்களோ.
4: ஆகாய கங்கைன்னு சொன்னா நீர்வீழ்ச்சியான் வரும்
1: நினைக்கிறேன்.
4: தெரியல.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
5: பூ மஞ்ச மண்டா மலர் படுக்கை.
1: அதுதான் சரியான பதம், அதைத்தான் நான் எல்லார்ட்டையும்
5: எதிர்பார்த்தேன். காதலிய ஆகாயத்துல இருந்து வந்த கங்கை ஒளியன்று புனிதமான ஒளியன்று வர்ணிக்கிறேன். மற்றது பாலகுமாரன் அந்த குங்கும தேரன் எழுதினவர். மற்ற பாடலாசிரியர் எம் ஜி வல்லவன். மற்றது வந்தது பூபாலம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் நன்றி.
1: ஜெயா நீங்கள் எப்படி?
6: நல்ல சுமமான முயற்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். பரவாயில்லையை பற்றிலாம் சும்மா அந்த மாதிரி பறிக்க விட்டுருக்கீங்க.
1: நீங்கள் என்ன
6: இதுல ஒவ்வொரு வருஷம் போ, நான் இந்த வருஷம் போய் பார்த்துட்டு வந்தேன். பக்கத்துலான அவங்க ஃபுல்லா இருக்கிறாங்க எல்லா இடத்துல.
1: அவங்க இன்னும் விட்டு போயிட நெற்களஞ்சியத்தை பிடிச்சி
6: அது என்ன நடந்தாலும் விட மாட்டாங்க. அது வந்து ஃபுல்லா யாழ் மாவட்டத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு கேம்ப் அடிச்சு வச்சிருக்காங்க.
1: வடபகுதி வடபகுதிக்கு
6: ரெண்டு பக்கத்தால கடலாலயம் இருக்கு, தரையாலயம் ரெண்டு பக்கத்தாலயும் அடிச்சு வச்சிருக்காங்க. அது விட்டுடமா மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க சில பேர்.
1: ஈரான டொனால்ட் ட்ரம்ப் விடலாம், ஆனால் பெலாலியை இறங்க ராணுவம் விடாது.
6: இல்ல அது நீங்க எவ்வளவு தீர்வு வந்தாலும் அந்த இடம் விட மாட்டாங்க. எங்கட ஊர்லயும் வெள்ளட்டுலயும் ரெண்டு கேம்ப் வச்சிருக்காங்க, அதுவும் விட மாட்டாங்க. எவ்வளவு நாங்களும் போராடி பார்த்துட்டோம், அது விருதாகி சந்தர்ப்பிக்க அப்படி பெரிய கேம்ப் அடிச்சு வச்சிருக்காங்க அந்த மூன்று மூன்று இடம். எனவே நல்ல நிகழ்ச்சி சிறப்பா இருந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் விடைக்கு
1: வருவோம்.
6: ஆகாய கங்கின்னு நான் அந்த விண்வெளி பால்வெளி மண்டலம் உண்டு, விண்மீன்கள் கூட்டம். ஏன் நீங்கள் அது மட்டும் சொல்லல நான் சொல்றேன்.
1: அதுதான் அதைத்தான் வெள்ளவன் நினைச்சு. வெள்ளவன் கொஞ்சம் மிக பிரம்மாண்டமான சிந்தனைவாதி.
6: அந்த பேரே வெளிப்புறம் வெள்ளவன்.
1: ஓ இல்ல, அவர் கொஞ்சம் வித்தியாசமா தான் சிந்திப்பார். அந்த பாடல் காட்சியும் அப்படித்தான் நின்றா. ஜியா நீங்க விட சொன்னதுக்காக சொல்றேன் நின்றா. ஸ்ரீதேவி தான் அந்த காட்சியில் நடித்திருப்பார். ஆகாய கங்கைக்கு அவர் தான் வர்ணிச்சிருப்பார். வெள்ளை வெளையர் என்ற ஆடையோட சாரியோடு தான் வந்திருப்பார். அந்த வெள்ளை வெளையர் என்று தான் இருக்கும் பால் வீதி. விண்ணில் வந்து இரவு வேளைகளில் அந்த பால் வீதியை நாங்கள் பார்க்கலாம். பால் வீதி போன்ற ஒரு அமைப்பு பார்க்கலாம். அது வந்து வெள்ளை
6: பூவாளம் ராகம் வந்தது. அடுத்தது பூமஞ்சம் வந்தா நான் பஞ்சு மெத்தைய சொல்றேன், அந்த பூமெத்தைய. அடுத்தது வந்து குங்குமத்தை இருக்கு பாலகுமார். மற்றெல்லாம் சொல்லியாச்சு, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
7: வணக்கம் வாசன் சாரா.
1: சாரா வாருங்கள், வணக்கம்.
7: இதுல வந்து பாடல் ஆசிரியர் வந்து இங்கி வல்லவன், பூமஞ்சர் வந்து மலர் அணை பூம்படுக்கை அப்படி சொல்லலாம். ஆகாய கங்கை வந்து வெளி, அதாவது மலர் மேகம் கூட்டங்கள் நிறைந்த ஒரு வெற்று வெளி வானம் அப்படி சொல்லலாம். அடுத்து அந்த புத்தாம் எழுதியவர் பாலகுமாரன். ராகம் வந்து பூ பாடராகம்.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நேர்கள் சரியான விடைகள் எல்லோரும் தந்தார்கள். ஆகாய கங்கைக்கு நான் நேர்கள் சொன்ன அத்தனை பதிலும் சரி. அந்த தமிழகத்தில் ஓடுகின்ற ஒரு நதி என்பதும் சரி, பால் வீதி என்பதையும் ஆகாய கங்கை என்று அழைப்பார்கள். ரெண்டு விடையும் சரி. அதில் பலரும் பலவிதமான விடைகளை கொண்டு வந்தீர்கள். அதில் கவிஞர்களின் கற்பனை தான், அதில் இதுதான் சரி இது பிழை என்று நாங்கள் சொல்ல முடியாது. என்றாலும் கொஞ்சம் சரியான இடத்தில் நின்றீர்கள் எல்லாரும். தமிழகத்தில் உள்ள ஒரு நதி என்பதும் நீர்வீழ்ச்சி என்பதும் சரியானது. வால்வெளி அல்லது பால் வீதி என்பதும் சரியானது. பாடலாசிரியர் எம்ஜி வல்லவன், எல்லோரும் சரி. குங்குமத்தேரின்ற அந்த ஆசிரியர் பாலகுமார எழுத்து சித்தர். பூமஞ்சம் மலர்படுக்கை மலரணை அப்படியெல்லாம் சொன்னீர்கள் சரியான. பூபால ராகம் என்ற அந்த ராகம் இந்த பாடலில் இடம்பெற்றது. விடைகளுடன் மிக ஆர்வமாக தேடி இணைந்து சரியான கடுமையான விடயம் உடனடியாக தேடி அந்த விடைகளை கண்டறிந்து கொண்டு வந்த நேயர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
1: நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள்.
9: அவசரமாய் யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
1: நேர்களை, இப்போது ஒலிக்கின்ற பாடலில் ஒரு திரைப்படத்தின் பெயர் அடங்கியிருக்கும். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை கேட்கவில்லை, நீங்கள் பாடலை உன்னிப்பாக கேளுங்கள். ஒரு திரைப்படத்தின் பெயர் வரும், அது என்ன திரைப்படம் முதலாவது. இரண்டாவது, இதில் அனார்களி என்ற பெயர் வரும். இந்த அனார்களி யாரை காதலித்தார்? அனார்களி யாரை காதலித்தார்? மூன்றாவது, இந்த அனார்களியின் கதை எந்த அரசாட்சியில் இடம்பெற்றது? எந்த அரசாட்சியில் அனார்களியின் கதை இடம்பெற்றது என்பது மூன்றாவது வினா. நாலாவது வினா ஒன்று கேட்கின்றோம். ஈரடி வரை தங்கத்தை வைத்தார், ஈரடி வரை தங்கத்தை வைத்தார். இதில் கவிஞர், இந்த பாடல் கவிஞர் எதை குறிப்பிடுகின்றார்? ஈரடி வரை தங்கத்தை வைத்தார் என்று இந்த பாடலிலே ஒரு வரி வரும். கவிஞர் அந்த ஈரடி வரை தங்கத்தை வைத்தான் என்று எதை கருதுகின்றார்? கண்டுபிடிங்கள் பார்த்து.

0: நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் இந்த பாடலிலே பல கேள்விகள் கொண்டு வந்திருந்தோம். இந்த பாடலில் ஒரு திரைப்படம் வந்தது. இந்த பாடலினிடையே பாடல் வரிகளில் ஒரு திரைப்படம் பற்றி பேசப்பட்டது. அந்த திரைப்படம் என்ன? அனார்கலி யாரை காதலித்தார், அது இரண்டாவது வினா. மூன்றாவது, எந்த அரசாட்சியில் அனார்கலி கதை இடம்பெற்றது? நான்காவது, ஈரடி வரை தங்கத்தை வைத்தாய் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகின்றார்? பார்ப்போம். விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் வாசனி எஸ்பி சரண்.
0: எஸ்பி சரண் வாருங்க.
1: அதுக்கு முதல், இந்த பலாளிக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட தலைமைக்கு போயிருப்பேன். ஏன்னா என்னுடைய உடன் பிறந்த தங்கச்சி அங்கே நான் விவாகம்
0: செய்தவன்.
1: பலாளி சித்திமே உங்களுக்கு பக்கத்துல அன்றைக்கெல்லாம் தரமட்டமா போச்சு. அது சொந்த வீடு, சொந்த வீடு வரைக்கும் இருந்தது. எல்லாம் ரெண்டு இடத்துக்கு முந்தைய அடிச்சு நொறுக்கியாச்சு. சரி, அது இனி அது கஞ்சி பிரியோசனம் இல்லை. இப்ப கேள்விக்கு விஷயத்துக்கு வருவோம். திரைப்படம் வந்து இதுல வருது, வசந்த மாளிகை வருது, அது தொடக்கத்திலேயே வருது. அனார்கலி வந்து சலிமத்தானே அவ காதலிச்சவ. சலிமுக்கு என்ன பேர் இருக்கு? ஜஹாங்கீர். நீங்க மட்டும் என்ன கேட்டீங்கள்?
0: எந்த அரசாட்சியில் அனார்கலி கதை?
1: அது மொகாலய பேரரசு அக்பர் இந்த காலத்துல. ஈரடி வரை தங்கத்தை வைத்தான் கவிஞர் சொல்றாரு. ஈரடி வரை தங்கத்தை வைத்தான். அப்ப இந்த பொண்ணுண்ட கால் முழங்கால் வரை தங்கமா மின்னலாம். அதுக்கு மேல மூன்றடிக்கு அது வேற வரதானே.
0: சரி, நன்றி,
1: வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
2: இது வந்து இதுல வசந்த மாளிகை வருது, மௌனராகம், இதயம், காதல் எல்லாம் வருது. படம்
0: மௌனராகம் வருது.
2: மௌனராகம், காதல், இதயம்.
0: சட்டியா கவனிச்சிருக்கீங்க.
2: அனார்கலி வந்து காதலித்து சலீம், முகலாய் பேரரசர் காலத்துல. ஈரடி தங்கம் வைத்தா நான் நினைக்கிறேன், அந்த பெண்ட உயரத்துல இரண்டு அடிக்கு தங்கம் வைத்தா அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன்.
0: சாரா விடணும் கவிதை எழுத. நன்றி,
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்க.
3: இது முகாஜ பேரரசு இந்த காலத்துல. மற்றது இதயம், காதல், வசந்த மாளிகை. மற்றது மற்றது என்ன கேட்டீங்க? அனார்கலி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
4: இதுல நான் பார்த்த கேட்ட படம் இதயமும் மௌனராகமும், மற்றது சலீம் அவன் காதலிச்சது, மற்ற முகாலய பேரரசு 1556 1605 வரை. மற்றது ரெண்டு பாதத்தை நான் ஈரடி என்று சொன்ன ரெண்டு பாதத்தையும்.
0: நன்றி வெண்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார் வணக்கம். சொல்லுங்க.
5: படம் வந்து நிறைய வந்திருக்கு, வசந்த மாளிகை, காதல், இதயம், அப்புறம் அனார்கலி என்று. இப்ப வாயிஸ் என் ராசையா வந்து இது ஒரு குறும்படம் நடிச்சிருக்காரு. இப்ப ஒரு ரெண்டு மூணு
0: வழியாயிருக்கும்.
5: அந்த அனார்கலி என்ற பெயர் சொன்னதுக்காக சொல்றேன். மற்ற அடுத்தது வந்து காதல் பண்ணது வந்து சலீம், அடுத்தது முகலாய பேரரசு, அடுத்தது வந்து நீங்க சொன்னது மாதிரி தான் அந்த எல்லா நேரம் சொன்னதுதான். அவ வந்து நிப்பாட்டி நிக்க வச்சுதான் அந்த சுவரில் உயிரோட நிக்க வச்சு அத எழுதப்பட்டதுதான் அந்த
6: மற்றது வசந்த மாளிகை.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: யாழ்ப்பாணத்து ராஜா தியேட்டர் இல்ல கருவருக்கு உண்மையில ஜெயா தலைவலிக்கு எல்லாம் தெரியும் இல்ல ராஜா தியேட்டர் இருந்தது பற்றி என்ன மடமராட்சி இல்லோ. சரி, இது விஷயத்துக்கு வரும். ஏன்னா இது வந்து என்ன சலீம் இது, அடுத்தது வசந்த மாளிகை இதயம், அடுத்தது மற்றது நிக்க விட்டு தான் நான் வேணும் சமாதிக்கு செய்யும்போது தான் நான் நினைக்கிறேன் இந்த பாடல் எழுதி இருப்பேன் நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி சந்திரன்.
7: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமாம், எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் பாருங்க, இந்த கதையெல்லாம் விளங்குது. பதில் சொல்ல ஓடி வரையில் இப்போ தான் சந்திரன் ஓடி வந்தார். நேர்கள் எல்லோரும் பதில் சொல்லலாம், அது தவறு விடுவோம் என்று பயப்பட தேவையில்லை. இது ஒரு சும்மா பரீட்சை அல்ல, ஒரு சிந்தனை கேள்விகள். இப்படியெல்லாம் கவிஞர்கள் சிந்தித்தார்கள் என்பதற்குரிய கேள்விகள் தான். நேர்கள் இணைந்து கொண்டு விடை தந்தீர்கள். விடை தந்த நேர்களுக்கு நன்றிகள். ஆமாம், அந்த கேள்விக்கான விடைகள் வசந்த மாளிகை, இது என் காதல் என்றெல்லாம் சொன்னீர்கள், சரியான விடை. அனார்களி சலீமை காதலித்தார். அனார்களி ஒரு பணிப்பெண்ணாக இருந்தவர், இப்பொழுது ஒரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம் ஆசன், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா ஜோஜ் நங்கடா சத்யா காணையில்
8: இல்ல, எனக்கு நான் ஒரு போன் கால் வந்துச்சுதான். அதுல வந்து நான் தமிழ் சமூக மையத்துல இருந்து எனக்கு கரெக்ஷன் செய்யணும், அதுக்கு அவ அடிக்கிறேன்டவே அதுலதான் அதை அதையும் கட் பண்ணி இல்லாத அதெல்லாம் போயிட்டேன். அதுல
0: அதுவும் அதுவும்
8: அதுதான். அப்ப அதுல வந்து இப்ப எனக்கு விடையும் கணக்கு தேடி முடிக்கல, நான் தெரிஞ்சதை சொல்றேன். இது வந்து 16ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில முகலாய அரசர் காலத்துல நடந்தது. இதுல வந்து அவர் வந்து சலீம். மற்றது இதுல வந்து படம் வந்து எனக்கு ரெண்டு படம் தான் தேடிப்படும், இதயமண்டம் ஒரு படம், மற்ற மௌன ராகம். மிச்ச கேள்வியை நான் பார்த்து முடிக்க கிடையாது, க்ளோஸ் பண்ண போறீங்களோ ஓடியாந்துட்டு.
0: நன்றி நன்றி நன்றி சத்யா. ஆமா, அது சரியான விடைகள் தந்தார்கள் நேர்கள். இப்பொழுது ஈரடி வரை தங்கத்தை வைத்தாய் என்பது கால்களி, காலை தான் அதில் கவிஞர் குறிப்பிடுகின்றார். காலில் அவர் எஸ்பி சரண் சொன்னது போல தங்கமாக அவர் கால் ஜொலித்தது என்பதை அப்படி வைத்தார். அது அந்த வரி அப்படியே தொடர்கிறது. கடைசியில் உணர்ந்து வானத்து நிலவோட முகத்தை ஒப்பிடுற, பெண்ணிட முகத்தை ஒப்பிடுகின்ற அந்த முறை இருக்கும். சரியான விடைகளுடன் இணைந்திருந்த முகலாய சாம்ராஜ்யம் சலீம் எல்லாம் சரியான விடைகள்.
9: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
10: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
9: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
10: ஏசியா கோல்ட் இங்க்
9: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
10: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
9: இட்டோபிகோ
10: 416-746-2742.
11: Everything okay? No problem, Dijinam.
12: Bar kalamu closing that. Adikira nadi.
13: The customer you're trying to reach is not available.
14: Prithi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Silvam. 416-268-0155. 416-268-0155.
11: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
12: செல்லம் இல்லடா செல்வம்.
11: சரி சரி.

நாம் அடுத்த பாடலுடன் இணைந்திருக்க போகின்றோம். அந்த பாடலுக்கு நாங்கள் கொண்டு வருகின்ற கேள்வி, இதில் வெள்ளி நிலவே என்று ஒரு வரி வரும். வெள்ளி என்பது எது? வெள்ளி என்பதை பொதுவாக நாங்கள் வெள்ளி என்று இதை குறிப்பிடுகின்றோம். வெள்ளி என்று ஏதனை குறிப்பிடுகின்றோம். அது முதலாவது வினா. இரண்டாவது வினா நேர்களே, இந்த பாடலில் தீக்குளித்தல் என்பது எப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? பொதுவாக இந்த தீக்குளித்தல் என்பது எப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? அதுக்கு நீங்கள் ஒரு சரியான பதில் இல்லை, ஒரு ஆராய்ச்சி பதிலை சொல்லலாம். தீக்குளித்தல் என்பது பொதுவாக இன்று வரை, இன்றைக்கு இந்த உலகம் எங்கோ சென்று விட்டது, இன்று வரை தீக்குளித்தல் என்பது இருக்கின்றது. இது எப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் தீக்குளித்தல் என்பது? மூன்றாவது, இந்த பாடலை பாடிய பாடகர்கள், இவைதான் வினாக்கள். முதலாவது, வெள்ளி என்றால் எதை கருதுகிறது? இரண்டாவது விடை, தீக்குளித்தல் என்பது எப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? மூன்றாவது, இந்த பாடலை பாடிய பாடகர்கள் யார்? இது குயின்ஸ்டன் விரும்பி கேட்ட பாடல்.

0: நேர்களை திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் மூன்று வினாக்கள் கொண்டோம். அதில் ஒரு வினாவை நாங்கள் நேரகாலம் கருதி சுருக்கி இருக்கின்றோம். தயவு செய்து அதை பொருட்படுத்தாதீர்கள். முதலாவது வெள்ளி என்றால் என்னென்று கேட்டிருந்தோம், அது சரி அந்த வினா. இரண்டாவது இந்த பாடலை பாடியவர்கள் யார், அதுவும் சரி. மூன்றாவது தீக்குளித்தல் எப்போ ஆரம்பமானது, அது கொஞ்சம் விரிவான விடையாக இருக்கும், நிறைய பேச வேண்டி வரும் என்பதனால். தீக்குளித்தல் பற்றி இதிகாசங்களில் எந்த இதிகாசத்தில் விவரமாக பேசப்பட்டிருக்கின்றது? இதிகாசங்கள் பொதுவாக மூன்று, ஒன்று கம்பராமாயணம், இரண்டாவது மகாபாரதம், மூன்றாவது புராணம். இந்த மூன்றில் எதில் பெருங்கதையாக இந்த தீக்குளித்தல் பேசப்பட்டது, அதை மட்டும் சொன்னால் போதுமானது. விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேரை இணைத்துக் கொள்ளுகிறோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க சத்யா.
1: இதுல வந்து பாடினவை வந்து மனோவும் சொர்ணதாவும். இது வந்து ராமாயணத்துலதான் தீக்குளித்தல் வந்து பேசப்பட்டிருக்கு. சீதா திரும்பி வந்தபோது அவ தீக்குளித்தல் என்னது. மற்றது வெள்ளி நிலாண்டா, வெள்ளி என்ன வந்து அந்த வெள்ளி தங்கம் வெள்ளி மய அந்த வெள்ளி போல ஜொலிக்கிற நிலாண்டு.
0: நிலாவை விட்டுட்டு வெள்ளி என்றதுக்கு விளக்கம் சொன்னா காணும். நிலாவை இணைக்காதீங்கோ, வெள்ளி என்றது இதை கருத மாட்டேன்.
1: வெள்ளி என்ற அந்த
0: பொதுவா வெள்ளி என்பது கேக்குறேன்.
1: வெள்ளி என்பது சில்வர் தான்
0: அப்படி சொல்றீங்களா?
1: லோகம்
0: இல்ல, நான் கேக்குறது என்ன, இந்த விண்வெளி சார்ந்த விடயங்களில் வெள்ளி என்று இதை கருத
1: வெள்ளி என்ற கிரகம்
0: கிரகம் என்றீங்க. சரி, நன்றி நன்றி சத்யா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், இது சிச்சரன்.
0: சரண் சொல்லுங்க.
2: இது ஒரு அழகாக வெண்மையாக பிரகசிக்கிறது என்றதான் அந்த வெள்ளி நிலவு என்று சொல்லப்படுது நினைக்கிறேன்னா. அந்த முகம் வந்து மிக அழகாக வெண்மையாக கவர்ச்சியாக பிரகசிக்குது.
0: சரி, அடுத்தது
2: என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் வைப்பம். மற்ற தீக்குளிப்பு அது ராமாயணத்துல, மற்றது பாடல் பாடியது மனோவும் சித்ராமா தான் தெரியுது எனக்கு.
0: சரி, நன்றி நன்றி
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன் சாரம்.
0: சாரா சொல்லுங்க.
3: மனோன் சொர்ணல சார்னு நினைக்கிறேன். அடுத்தது வெள்ளி நிலான்ற விண்மீன்கள் நட்சத்திரங்கள் சூழ்ந்த அந்த நிலா அப்படின்னு தான் நினைக்கிறேன் வானத்துல. அடுத்து என்ன கேள்வி நீங்க சொன்னீங்களா?
0: கம்பராமாயணம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா, தேவோ மேம்
0: சொல்லுங்க. தேவோ,
4: வெள்ளி என்றது விண்மீன்கள்ல தான் குறிப்பிடுறது, வெள்ளி நட்சத்திரங்களை. மற்றது கம்பராமாயணத்துதான் இந்த தீக்குளிக்கிறத பற்றி கஷ்டம். மற்றது மனோஸ் வரணுள்ளதா பாடின பாடாது.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் வாசன், கமல் பேசுறேன்.
0: ஓ கமல், நலம். நன்றி. என்ன கமல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு?
5: நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்ல இங்க வர்றதுக்கு நேரங்கள் உடையா இருக்கிறதால அடுத்து நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நல்ல எனக்கு கை போகுது போனே கிட்ட நல்ல கதைக்க நேரம் நாடகங்களோட
0: விளங்குது. அந்த உங்களோட விளங்குது உண்மையில.
5: மனோவும் சொன்னால பாடிய வளல் படம் தெரியல, அது வன்மீன்கள் கம்பராமாயணம்
6: என்றால் வள்ளியும் நிலவு மாதிரி வெளிச்சம் கொடுக்கும். மற்றது கம்பராயணம், மற்றது மனோ சொன்னாகும்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த வைக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: நான் ஜெய், ஜெய் பேசுறேன்.
0: ஜெய் சொல்லுங்க.
7: வெள்ளி என்ற நட்சத்திரம் கம்பராயணம் அண்ட் மனோவன் சொன்னது.
0: நன்றி ஜெய், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, பரவாயில்ல. மனோ சுவர்ணராஜா, அடுத்து கம்பராமாயணம், அடுத்து நினைக்கும் வெள்ளி கொஞ்சம் கூட வெளிச்சமா இருக்கும் அந்த நட்சத்திரங்களுக்குல. அடுத்தது ட்ரம்ப் மாக்கோனி ஹராஸ் பண்ண வேற அடுத்த பரவாயில் சொல்லிருக்காரு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
9: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
9: இது மனோவும் சொன்னதாகும்.